நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 2 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 8 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 24 தேதி வெள்ளிக்கிழமை. இனி ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

நாள்தோறும் தன்னிடம் வருகின்ற விருந்தினரை பேணி உபசரிப்பவரின் வாழ்க்கை வறுமையால் வருந்திக் கெடுவதில்லை.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். ஆறு பதினைந்திற்கு தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். ஆறு முப்பத்து ஐந்திற்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஆறு நாற்பத்தி ஐந்திற்கு மாநில செய்திகள். ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கு நாள் மலர். ஏழு மணிக்கு மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷாநந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். எட்டு மணிக்கு திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம், ஆடி மாத சிறப்பு தொடர். சேலம் மாவட்டம் மேச்சேரி வடபத்ர காளியம்மன் திருக்கோவில் சித்திரம். எட்டு முப்பதுக்கு இதயராகும். எட்டு ஐம்பதுக்கு சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். ஒன்பது மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் பொருளாதார குற்றங்கள் குறித்து வழக்கறிஞர் பி பிரகாஷ் அவர்கள் நேரலையில். பத்து மணிக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தினசரி நிகழ்வுகள், தொடர்ந்து உற்சாகம் ஊட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. பத்து முப்பதுக்கு இருபட பாடல்கள். காலமெல்லாம் காதல் வாழ்க, காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படங்களிலிருந்து. பதினோரு மணிக்கு உங்களோடு நாங்க. பனிரெண்டு பத்துக்கு மங்கையர் உலகத்தில் இரண்டு மனம் இரட்டை மனம். காதோரம் கவிபாடி வலம் வரும் ஒரு மணிக்கு மதுர கீதம். ஒன்று நாற்பத்தி ஐந்திற்கு மாநில செய்திகள். பிற்பகல் இரண்டு பதினைந்திற்கு வேளாண் அரங்கத்தில் வேளாண் அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முசிறி அஞ்சலம் ஜே பக்ருதீன் அவர்கள். இரண்டு முப்பதுக்கு உழைப்பவர் அரங்கம் சிகை அலங்கார நிபுணர் திருச்சிராப்பள்ளி இடமலைப்பட்டி புதூர் பி தர்மலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். இசைத்தூரல் வரும் மூன்று மணிக்கு. நான்கு மணிக்கு வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை ஐந்து மணிக்கு. ஆறு மணிக்கு ஆரவாரம். ஆறு பதினைந்திற்கு உணவே மருந்து சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள் தரும் தகவல்களுடன். ஆறு முப்பதுக்கு மாநில செய்திகள். இரவு ஏழு மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி பத்து நாற்பத்தி ஐந்திற்கும் உற்சாகம் உச்சம் தொழில் முனைவர் ஆர் பிரியதர்ஷினி அவர்களின் பங்கேற்பில். ஏழு இருபத்தைந்திற்கு உழவர் உலகத்தில் மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள். எட்டு ஐந்திற்கு இரவு இசை இனிமை. ஒன்பது பதினைந்திற்கு இனியராகும். பத்து மணிக்கு ஞாபகம் வருதே.

0: இதுவரை ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: விருந்தோம்பல் 9 அதிகாரம் 3 குறட்பா.
3: வரு விருந்து வைகளும் ஓம்புவார் வாழ்க்கை.

இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் மகாதானபுரம் டி மருதமுத்து அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் அவர்களுடன் நேர்முகம். பனிரெண்டு 10:00 சங்கீத சாரலில் எஸ் பிரசன்ன வெங்கடேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திமடல்.

8:15 இருக்கு நாடாளுமன்றத்தில் இன்று, 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: ஆறு மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரிய சக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றன.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: Central Secretariat. The centre has appointed secretaries in different ministries and departments. Vineet Joshi, who is presently Secretary, Higher Education in Ministry of Education, has been appointed as the Secretary, Ministry of Panchayati Raj. Naresh Pal Gangwar will be the new Secretary, Higher Education. T.K. Anil Kumar will be the Secretary, School Education and Literacy. The Appointment Committee of the Cabinet approved these appointments. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் எனும் தலைப்பில் சுற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: கூட்டலும் கழித்தலும் என்று சொல்லும்போது இது ஒரு கணக்கு என்று எண்ணத் தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. இது கணக்குத்தான், ஆனால் கணக்கு அல்ல. எப்படி, எவ்வாறு, எவ்விதம் என்று எட்டி சிந்தித்தோமானால் சரியான தீர்வு கிடைக்கும். கடவுள் நமக்கு தந்த அரிய வரம் நம் வாழ்க்கைதான். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையா என்பதெல்லாம் நம் உள்வினைப்படி இறைவன் போடும் கணக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை. இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்லவிதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று உறுதிபட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம், நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு, இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பொறாமை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இன்மை, இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.

நாம் என்ன வேலை செய்தாலும் இறைவன் எப்போதும் நம் கூடவே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு யாருக்கும் தீங்கு நினைக்காமல் அன்பாக இருந்தாலே போதும். அதுதான் உண்மையான பக்தி. இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அன்பை மட்டுமே. மனதில் அன்போடு இன்றைய நாளை மகிழ்ச்சியாய் தொடங்க இதோ வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம். முதலில் எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:22. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தல பேராலய 146 பங்கு திருவிழாவில் இன்று மாலை 6:15 பணிபுரிவதே பதவியின் மாண்பு என்ற தலைப்பில் மறையுரை கருத்துக்கள். வரும் பாடலை பாடுகிறார் கே. பிரபாகரன்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 8 வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: கேள்வி நேரம்.
5: மூலமா எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர்லாம் விட்டு அரசு அங்கீகாரம் கொடுத்து நம்ம பயிர் காப்பீட்டு நிறுவனங்களை வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால அரசாங்கத்தால கொடுக்கக்கூடிய பிரீமியம், அது இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பங்கு, மாநிலம் மத்திய அரசாங்கத்தோட பங்கு, இந்த ரெண்டும் வந்து பிரீமியத்துல வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கும். இப்ப டெல்லுக்கே எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், மொத்த பயிர் காப்பீட்டு தொகையில 2.22% வந்து அப்ரூவ்டு வேல்யூ. இப்ப இதுல 2% மட்டும் விவசாயிகள் வந்து இந்த குறுவை நெல்லுக்கு கட்டினா போதும். சோ மிச்சம் இருக்கிற அந்த 2% பிரீமிய தொகையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரிசமமா பங்கிட்டு விவசாயிகள் சார்பா வந்து கட்டிடுவாங்க. இதுவே ரபி பருவத்துல பாத்தீங்கன்னா 1.5% வந்து விவசாயிகள் கட்டினா போறோம், மிச்சம் இருக்கிற 0.5% வந்து விவசாயிகளுக்காக அரசாங்கம் கட்டிடும். தனிப்பட்ட நபர்ல இப்படி கட்டும் போது இந்த அரசாங்கம் கட்டக்கூடிய பிரீமியம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. கம்பெனி என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அந்த இது தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
6: வணக்கம், நான் திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதி தென்னியம். என் பேர் சுரேஷ்குமார். நேரடி நெல் விதைப்புக்கும் காப்பீடு உண்டா?
5: பண்ணலாங்க, நமக்கு நெல் சாகுபடி மட்டும்தான், அதனால நீங்க வந்து கண்டிப்பா பண்ணலாம்.
0: புலவன்காடு மாரியப்பன், இவர் குறுவை பட்டத்துக்கு காப்பீடு பண்ணிட்டு வராரு, ஆனா சம்பாவுக்கு கிடைக்கிற மாதிரி குறுவைக்கு கிடைக்கிறதுலயே காரணம் என்ன?
5: அந்த மாதிரி தொகை வித்தியாசம் எல்லாம் இல்ல. குறுவைக்குமே நெல்லோட காப்பீட்டு தொகை பாத்தீங்கன்னா 39,300 ரூபாய். அதே தொகைதான் வந்து நம்மளுக்கு சம்பாவுக்குமே வருது. காப்பீட்டு தொகையில எந்த ஒரு வித்தியாசமும் எதுவுமே கிடையாது.
0: நாகராஜ் ஆனந்தபுரத்துல இருந்து, 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு தனித்தனியா இருக்கான்னு கேட்டிருக்காங்க.
5: இந்த மாதிரி தனித்தனியா ஏக்கருக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு விவசாயி எத்தனை ஏக்கர்ல வேணாலும் சாகுபடி செய்யலாம், அதுக்குள்ள இன்சூரன்ஸ் வந்து அவர் கட்டலாம்.
7: நவலூர் குட்டப்புட்டு வில்லேஜ்ல இருந்து பேசுறேன். நம்ம விவசாயம் பண்றோம், பயிர் காப்பீடும் பண்றோம், ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ் லெவல்ல செக் பண்றது இல்ல, ஆய்வும் பண்றது இல்ல மாதிரி பொதுவாக மக்களோட கருத்து இருக்கு.
5: இந்த பயிர் காப்பீடு இழப்பீடு எப்படி அசஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, நெல்லை பொறுத்த வரைக்கும் வருவாய் கிராமத்துல அவ்வளவுதான் நம்ம பண்றோம். இப்ப இந்த வருவாய் கிராமத்துல வந்து மகசூலை வந்து நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இது புள்ளியியல் துறை மூலமா வந்து அதுக்குன்னு ஒரு ரேண்டம் நம்பர் எல்லாம் கொடுத்து அந்த சர்வே நம்பர் வந்து செலக்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சோ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் அந்த ஒரு வருவாய் கிராமத்துல 4 இடத்துல செலக்ட் பண்ணி அந்த விவசாயிக்கு சொல்லிட்டு அந்த விவசாயி கிட்ட இருந்துதான் நாங்க டீடைல்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்றோம். இப்ப அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு அந்த வயலை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வேளாண்மை துறையில இருந்து உதவி வேளாண்மை அலுவலர் போவாரு, புள்ளியியல் துறையில போவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து போவாங்க. சோ இப்ப அந்த விவசாயியோட வயல்ல அறுவடைக்கு போகும்போதும் வந்து அவங்க முன்னாலதான் நடக்கணும். இதுக்கு இப்ப தனியா ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில வந்து கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆப், சிசி ஆப்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஆப்ல இன்பில்டா போட்டோ வரும், அந்த போட்டோ எடுத்துதான் அந்த இடத்துல எவ்வளவு அறுவடையான மகசூல் வருது அப்படிங்கறத அந்த எடையோட சேர்த்து அந்த ஆப்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ஆப்ல போடுற ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேசிய வேளாண்மை பயிர் காப்பீட்டு தளம் அந்த தளத்துல வந்து வர போர்ட்டல்ல போய் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து போய் ஃபெச் ஆயிடும். பயிர் அறுவடை பரிசோதனையோட மகசூலை வந்து கடைசியா உள்ள ஒரு 4 வருஷத்தோட 3 வருஷத்தோட ஆவரேஜ் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டுக்குள்ள லாஸ் எவ்வளவு. சோ ஒரு ஒரு வருவாய் கிராமத்துக்கு வித்தியாசப்படும், அந்த மாதிரி அந்த கிராமத்துக்கு தகுந்த மாதிரிதான் வந்து மாறும்.
1: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி

0: இனி
1: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 24ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தோடைய மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பகல் நேர வெப்பநிலை உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனால அதிக நேரம் திறந்த வெளியில விவசாய பணிகளை செய்வதை தவிர்க்கணும். அடுத்ததாக மரவள்ளி பயிரில கணிசமான விளைச்சல் பாதிப்பை ஏற்படுத்துவது செம்பேன் சிலந்தி. இந்த செம்பேன் சிலந்தி கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு புங்க எண்ணெய 10 மில்லி கலந்து இயற்கை முறையில கட்டுப்படுத்தலாம். ரசாயன முறையில கட்டுப்படுத்த ப்ராப்பர் கைட் மருந்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி அப்படிங்கிற அளவுல ஒட்டும் பசையோட கலந்து தெளித்து செம்பேன் சிலந்திகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல உளுந்து ஏலம் நடந்துச்சு. முதல் தர உளுந்து 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். சந்தை விலை திருப்தியா இல்லைன்னா பொருளை கையிருப்பு வைத்து விற்பனை செய்வதற்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வசதி இருக்கு. இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: திருத்துறைப்பூண்டியில் நாளை நடைபெற உள்ள தேசிய நெல் திருவிழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் அவர்கள்.
3: நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நம்மாழ்வார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு மறைந்த ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா, அவர்கள் மறைந்தாலும் பல முன்னோடி இயற்கை உழவர்களால் ஒன்றிணைக்கப்பட்டு விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெறும் 100 நபர்களை மட்டுமே வைத்து முதல் திருவிழாவை 2006ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. ஆனால் இன்று சுமார் 10,000 மேற்பட்ட உழவர்கள் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். நஞ்சில்லாத ஒரு உணவையும் நோயில்லாத ஒரு தலைமுறையையும் உருவாக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே பாரம்பரிய விதைகள் வழங்கப்பட இருக்கிறது. 200 வகையான பாரம்பரிய நெல் கண்காட்சிகள் இடம்பெறுகிறது. 100க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வர இருக்கிறது. சிறந்த விவசாயிகளுக்கு, இயற்கை உழவர்களுக்கு நாம் அங்கீகரிக்கும் விதமாக நம்மாழ்வார் விருது, நெல் ஜெயராமன் விருது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பாரம்பரிய அரிசியில் சமைக்கப்பட்ட உணவுகளும் வழங்கப்பட இருக்கிறது. ஆகையால் இந்த நிகழ்வு நமது அடுத்த தலைமுறைக்கானது. நஞ்சில்லாத ஒரு உணவு கிடைக்க வேண்டும் என்பது நமது அனைவருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாகவும் நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றும் விதமாகவும் இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு, குடும்பமாக கலந்து கொண்டு இந்த விழாவை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பேற்பட்ட அந்த நிகழ்வு நடைபெறும் இடம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ARV திருமண மண்டபத்தில் சனிக்கிழமை ஜூலை 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. காலை 8 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குகிறது. மாலை 6 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். 2026-27 குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி, வெங்காயம் மற்றும் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். வெங்காய பயிருக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையிலும், வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் பயிருக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பதிவு செய்ய கடைசி நாளாகும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பொது சேவை மையங்கள், pmfby.gov.in இணையதளம் வழியாகவும் பதிவு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார்.

0: தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2 முதல் 5 வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
1: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக முடியும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம். அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மட்டக்கட்டும் இல்லை. அதனால அந்த குறைகளை வந்து நாங்கள் கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத எந்த மாற்றுக்கட்டமில்ல. தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
0: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை

0: அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு

0: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தி காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100-ஆண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6,32,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியார் அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின்போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. திருச்சி

0: அலைவரிசைகளில் இப்போது
1: மலர்கிறது நாள் மலர்.
2: நாடகங்கள், கட்டுரைகள், சாகசம் மிக்க வரலாற்று புதினங்கள் எழுதிய பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் டூமா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1802. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இவரின் பல புதினங்கள் திரைப்படங்களாக தயாரிக்கப்பட்டுள்ளன. சாமானியர்களின் அறிவியல் ஆசிரியராக அறியப்படும் பிரபல விஞ்ஞானியும் கல்வியாளருமான யஷ்பால் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926. விண்வெளி கதிர்கள் குறித்த ஆய்வாளர் என்பதோடு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான டேர்னிங் பாயிண்ட் நிகழ்ச்சி மூலம் மக்களிடம் அறிவியலை பரப்பிய விஞ்ஞானி யஷ்பால். அணுவின் உட்கட்டமைப்பு அறிவியல் அறிஞர்களுக்கு எப்போதும் ஆர்வத்தை தூண்டுவதாகவும் பிரச்சனைகளுக்குரியதாகவும் இருந்து வந்துள்ளது. இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அணுக்கரு இயற்பியலில் பணியாற்றிய அறிவியல் அறிஞர்களுக்கு ஒரு மைல்கல்லாக விளங்கிய நியூட்ரான் கண்டுபிடிப்பினை நிகழ்த்திய சர் ஜேம்ஸ் சாட்விக் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1974. எலக்ட்ரான், புரோட்டான் தவிர்த்து நடுநிலை துகள்களும் அணுவில் இருக்க வேண்டும் என்ற கருத்து அறிஞர்களிடம் இருந்து வந்தது. இக்கருத்து உண்மையே என்று இயற்பியல் அறிஞர் சர் ஜேம்ஸ் சாட்விக் அவர்களால் நிரூபிக்கப்பட்டது. பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்னர் முன்னேற்றம் பெறாத நடுநிலை துகள்களும் அணுவில் உள்ளன என்றும் அவை நியூட்ரான்கள் எனவும் தெளிவுபடுத்தினார். நியூட்ரான் பற்றிய கண்டுபிடிப்புக்காகவே 1935 சாட்விக் அவர்கள் இயற்பியலுக்கான நோபல் பரிசினையும் பெற்றார். இந்தியாவின் சாட்டிலைட் மேன் என அறியப்படும் உடுப்பி ராமச்சந்திர ராவ் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2017. புகழ்பெற்ற பேராசிரியரும் விஞ்ஞானியுமான இவருக்கு 2017 பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. ராஜகுமாரி திரைப்படம் மூலம் திரையுலகில் பின்னணி பாடகர் வாழ்க்கையை தொடங்கிய திருச்சி லோகநாதனின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1924. லோகநாதனின் ஒவ்வொரு பாடலிலும் ஒலித்தது வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்வின் தத்துவம் மிக்க அனுபவங்கள். மந்திரிகுமாரியில் வாராய் நீ வாராய் பாடல் லோகநாதனுக்கு சாகா வரத்தை வாங்கித் தந்தது.

இந்திய பொறியியலாளரும் தொழில் முனைவோருமான அசிம் பிரேம்ஜி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1945 சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய நிலைக்கு உயர்ந்தாலும் சமூக நலனை மறவாத அசிம் பிரேம்ஜி தொண்டு நிறுவனம் மூலம் பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற அரசு பள்ளிகளை மேம்படுத்தியதோடு மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கச் செய்வதிலும் ஈடுபட்டு வருகிறார். ஆசிய யானைகளின் காவலன் அஜய் தேசாய் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1957 ஆசிய யானைகளின் வாழிடம், வலசை, உணவு முறை என பல்வேறு தகவல்கள் தந்த முன்னோடி இவர். பல ஆய்வு கருத்தரங்குகளில் இவரது வலிமையான குரல் யானைகளின் வலசை பகுதிகளை மீட்க உதவியுள்ளது. புகழ்பெற்ற ஹிந்தி திரைப்பட நடிகர் மனோஜ்குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1937 நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா, படத்தொகுப்பாளர், பாடலாசிரியர் என பன்முக திறமையாளராக மிளர்ந்த மனோஜ்குமார் பாலிவுட் திரையுலகில் பாரத்குமார் என்றே அன்போடு அனைவராலும் அறியப்பட்டவர். 1957 தொடங்கியது இவரின் திரைப்பயணம். 1962 ஹரியாலி அவுர் ராஸ்தா என்ற படம் வெளிவந்து மனோஜ்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுத்தந்தது. தொடர்ந்து உப்கார், ரோட்டி கப்டா அவர் மகான் என சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தயாரித்து, இயக்கி, நடித்து மேலும் பிரபலமானார். பல திரைப்பட விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட மனோஜ்குமாருக்கு 1992 பத்மஸ்ரீ விருதும், 2016 தாதா சாஹிப் பால்கே விருதும் வழங்கப்பட்டது. பழம்பெரும் திரைப்பட நடிகை ஸ்ரீவித்யா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1953 40 கால திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட 800 திரைப்படங்களில் நடித்தவர். கர்நாடக இசை மேதை எம் எல் வசந்தகுமாரியின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது.

0: நறுமணம் வீசி வந்தது. நாள் மலர்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7 மணி.

கொள்வது உடலின் வேலையாக இருக்கலாம், ஆனா எழுந்து நிற்பதுதான் மனதின் வேலை. நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஒரே நேரத்துல நடந்துறதில்ல. ஒரு ஒரு நாளும் நம்ம எடுக்கிற சிறிய முடிவுகள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அப்படிப்பட்ட இந்த அழகான நாளின் வாசலில் உங்களை அன்போடு வரவேற்கும் மலர் இது, காலை மலர்.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: குரான் போன்ற வேறு பல இஸ்லாமிய நூல்களையும் படித்து அறிந்தேன். எட்வர்ட் மென்ட்லண்ட் என்ற நண்பர் பல கிறிஸ்தவ நூல்களை கொடுத்து உதவினார். அவைகளை படித்து மேலும் தெளிவு பெற்றேன். எட்வர்ட் கொடுத்த நூல்கள் இந்து மதத்தின் கோட்பாடுகளை ஆதரிப்பதாக தோன்றியது. அதில் கூறப்பட்டிருந்த கருத்துக்கள் எனக்கு பிடித்தமானதாக இருந்தது. எட்வர்டின் நூல்களை படித்த பின்பு முன்பு கோர்ஸ் கொடுத்த நூல்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாத குப்பைகள் என்று தோன்றியது. யாருமே எதிர்பாராத வண்ணம் என்னுடைய சமய ஆராய்ச்சி என்னை எங்கோ கொண்டு சென்றது. மும்பையிலிருந்து ராய்ச்சந்திரரும் இந்து சமயம் பற்றிய பல நூல்களை எனக்கு அனுப்பி வைத்தார். அவற்றில் சில முக்கியமான நூல்களை மட்டும் படித்தேன். நான் மதம் மாறுவேன் என்றே கிறிஸ்தவ நண்பர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த எதுவும் நிறைவேறவே இல்லை. நான் சமயத்தின் மீது அதிக பற்றுக்கொண்டதற்கு அவர்கள்தான் காரணம். அதற்கு என் வாழ்நாள் முழுமைக்கும் நான் கடமைப்பட்டவனாகிறேன். அவர்களுடனான நட்பை என்றும் மறவாது இருப்பேன். இதுபோன்ற நட்புகள் என் காலத்திற்கும் நீடித்து வந்தன. நான் எந்த வழக்கை முன்னிட்டு பிரிட்டோரியா சென்றேனோ அந்த வழக்கு நல்லவிதமாக தீர்ப்பானதால் அங்கிருந்து கிளம்பினேன். மீண்டும் டர்பன் வந்தேன். இந்தியாவுக்கு திரும்புவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டேன். அப்துல்லா எனக்கு ஒரு பிரிவு உபசார விருந்தை தயார் செய்தார். இவ்விருந்து சைடன்ஹாமில் நடக்க இருந்தது. அன்றைய தினம் அப்துல்லாவுடனேயே கழிப்பது என்ற எண்ணத்தில் அங்கு சென்றிருந்தேன். அப்போது அங்கிருந்த பத்திரிகையின் மூலமாக ஒரு புதிய செய்தியை அறிந்து கொண்டேன். நேட்டால் சட்டசபைக்கு நபர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமையை இந்தியர்களிடம் இருந்து பிடுங்குவதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட இருந்தது. அம்மசோதா பற்றி மற்றவர்களிடம் விவரம் கேட்டேன். விருந்துக்கு வந்திருந்தவர்களுக்கு எந்த விவரமும் தெரியவில்லை. அப்துல்லாதான் தனக்கு தெரிந்த அளவில் விவரம் கூறினார். ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டில் இருந்த எங்களின் தொழிலையெல்லாம் முற்றிலும் அழித்து விட்டார்கள். அதற்காக போராடியும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. படிப்பறிவு இல்லாததால் எங்களுக்கு சட்டத்தை பற்றிய அதிக அறிவும் கிடையாது. வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அறிந்து வைத்திருக்கிறோம். நாங்கள் தினசரிகளை படிப்பது என்பதே வியாபாரத்தின் நிலவரம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான். மற்றபடி சட்டங்கள் இயற்றப்படுவது பற்றியெல்லாம் நாங்கள் யாதொன்றும் அறிந்தவர்கள் இல்லை. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உதவி தேடி ஓடுவது அட்டர்னியிடமே என்றார்கள். ஏன், இங்கே உள்ள படித்த இந்திய இளைஞர்கள் உங்களுக்கு உதவலாமே என்றேன். அவர்கள் எங்களை மதிப்பதே இல்லை. நாங்களும் அவர்களை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. அவர்கள் இங்கேயே பிறந்ததால் கிறிஸ்தவர்களாம். அவர்கள் பாதிரியார் சொல்லைத்தான் கேட்பார்கள். ஆங்கில பாதிரியாரோ அரசாங்கத்தின் ஆள் என்றார். கிறிஸ்தவர்கள் என்பதால் இந்தியர்கள் அல்லாமல் போய்விட்டார்களா? அவர்களும் இந்தியர்கள்தான் என்பதை உணர

0: வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த மசோதா மட்டும் சட்டமாகிவிட்டால் அங்குள்ள இந்தியர்களின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறினேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோச டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புக்காரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் கலந்து கொள்ளவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டு

0: கூரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்று இரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக் கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 ஆண்டு வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர்

0: திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெச்சில். இது காலை மலர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேயர்கள் கவனத்திற்கு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் பழங்குடியினர் நரிக்குறவர் மக்களுக்கு நரிக்குறவர் நலவாரியம் பழங்குடியினர் நலவாரியம் உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப வாரியம் அட்டை இல்லாத மக்களுக்கு வழங்கும் முகாம் தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பூதலூர், தஞ்சாவூர் மாநகராட்சி பகுதி மக்களுக்கு தஞ்சாவூர் தனி வட்டாட்சியர் அலுவலகத்திலும், பட்டுக்கோட்டை நகராட்சி, பேராவூரணி, திருபுவனம் பகுதி மக்களுக்கு பட்டுக்கோட்டை தனி வட்டாட்சியர் அலுவலகத்திலும் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் பொருளாதார குற்றப்பிரிவு, தஞ்சாவூர் மாவட்ட குற்றப்பிரிவு எண் 78/2021 வழக்கான ராஹத் டிரான்ஸ்போர்ட் வழக்கில் சம்பந்தப்பட்ட 13 வாகனங்கள், மினி பேருந்துகள், பேருந்துகள், மேக்சி கேப்கள், 4 சக்கர வாகனங்கள் மற்றும் அலுவலக மாசாமான்கள் செட்டு, கேமராக்கள் மற்றும் பிற பொருட்கள் அடுத்த மாதம் 6ஆம் தேதி MSTCECommerce.com அல்லது AUCTION HOME மின்னணு e-auction ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளதால் ஆர்வமுள்ள ஏலதாரர்கள் MSTC இணையதளத்தில் பதிவு செய்து இணையதளத்தின் வாயிலாக முன்பண ஏல பாதுகாப்பு தொகை ப்ரீபெட் EMD செலுத்தி ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். பதிவு செய்வது மற்றும் மின்னணு ஏலத்தில் பங்கேற்பு தொடர்பான உதவிகளுக்கு ஏலதாரர்கள் MSTC உதவி மையத்தின் 940-99-05-1101 அல்லது 102-1 அல்லது 103-1 அல்லது 104 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை எண்கள் 94-99-05-41-01 அல்லது 102-2 அல்லது 103 அல்லது 104 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன்

0: லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தமிழக கடலோர பகுதிகளில் 24/7/2026 இன்று முதல் 26ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
1: வருமுன் தடுப்போம் அப்படிங்கிறது நம்ம உடல் நலத்திற்கு முக்கியமான ஒரு வாசகம். அது போல நோய்களை வராம தடுக்கிறதுக்கு நம்ம மருத்துவ நேரத்தை கேக்குறதும் மிக மிக அவசியம். இன்னைக்கு நம்மளோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஒருத்தவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குங்கறத எப்படி கண்டறியலாம், அதுக்கான சிகிச்சைகள்லாம் என்ன இருக்கு டாக்டர்?
2: மன அழுத்தம் ரொம்ப காமனான வேர்ட் ஆயிட்டதுனால, ஆக்சுவலா இது என்ன மாதிரியான நோயின்றதே நிறைய இடத்துல டைல்யூட் ஆயிடுது. ஓ, யாரோ திட்டாங்க, இல்ல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, இல்ல யாரோ இறந்துட்டாங்க, இல்ல எனக்கு ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு நினைச்சது கிடைக்கலன்றதுக்காக நம்ம ஃபீல் பண்றது சோகம். அந்த சோகம்ன்றது ஒரு நேச்சுரல் ஹியூமன் ரியாக்ஷன். நம்ம மனிதர்கள் தானே, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கல, நமக்கு ஒரு ஏமாற்றம் அப்படின்னு நம்ம சோகமா இருக்குன்றது ரொம்ப நேச்சுரலான விஷயம். அந்த சோகத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். பாட்டு கேட்கலாம், வெளியில போயிட்டு வரலாம், சாப்பிடலாம், இல்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சாலே சரியா போயிடும். சில பேர் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, போய் கேம்ஸ் விளையாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி என்னென்னவோ ஒரு ஒருத்தவங்களோட கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல கொஞ்ச நாள்ல மீண்டு வரும். அது டிபெண்டிங் அப்பான் த அந்த ஒரு பிரச்சனை, அந்த சேட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுல இருந்து மீண்டு வரும். டிப்ரெஷன் அப்படின்றது அது ஒரு மனநோய். இந்த சேட்னஸ் இல்ல சோகம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பிரச்சனைனால இருக்கலாம், இல்ல பிரச்சனையே இல்லாம எனக்கு எப்பவுமே சோகமாவே இருக்கு, எப்பவுமே எதை எடுத்தாலும் சோகமாவே இருக்கு, எதுலேயுமே ஒரு நாட்டம் ஈடுபாடே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் இப்போ எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு, எனக்கு அதுல இருந்து ஒரு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது. நான் பிரியாணினா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவேன், நான் ஒரு படத்துக்கு போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு இப்போ அதெல்லாம் பண்ணணும்னு தோணவே மாட்டேங்குது. பிரியாணி சாப்பிட்டா ஏதோ சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஐஸ்கிரீம் எல்லாம் நான் வாங்குறதே கிடையாது, படத்துக்கு போய் 6 மாசம் ஆச்சு. சோ நான் விருப்பப்பட்டு பண்ற விஷயங்கள்ல எனக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு, எதுல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எப்பவுமே ஏன் உன் முகம் இப்படி இருக்குன்னு எல்லாரும் கேக்குறாங்க, இவங்க கேக்குறாங்கன்றதுக்காகவே எனக்கு சோகமா இருக்கு. சில சமயம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, சில சமயம் பசிக்க மாட்டேங்குது, சில சமயம் என்னடா வாழ்க்கை இப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் ஓடுது. இதெல்லாம் டிப்ரெஷனோட அறிகுறிகள். இதெல்லாம் ரொம்ப அதிகமா பெர்சிஸ்டண்டா 2 வாரத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ்வலா டிப்ரெஷனை டயக்னோஸ் பண்ணுவோம். அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. சில மாத்திரை மருந்துகள், ஆன்டி டிப்ரெசன்ட்னு சொல்லக்கூடிய மெடிசின்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில தெரப்பி கவுன்சிலிங் டெக்னிக்ஸும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அதுக்கு கண்டிப்பா ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்கணும். நான் டிப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு தற்கொலை முயற்சி பண்ணி அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த புரிதலோட அந்த டிப்ரெஷன்ற வார்த்தையை அணுகுங்க. சாதாரணமான ஒரு சோகத்துக்கு டிப்ரெஷன்ல இருக்கேன், டிப்ரெஷன்ல இருக்கேன்னு சொல்லாதீங்க.
1: மனப்பதட்டம் குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.

வணக்கம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது காலை மலர். தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,500 ரூபாயாகவும், வெள்ளி 1 கிராம் 245 ரூபாயாகவும் இருக்கு. பெட்ரோல் இன்னைக்கு 1 லிட்டர் 108.86 ரூபாயாகவும், 1 லிட்டர் டீசல் 100 ரூபாய் 69 பைசாவாகவும் இருக்கு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்றைய நிலவரப்படி 74.44 அடியாக இருக்கு. அணைக்கு வினாடிக்கு 97 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை.

ரூபாய், பச்சை மிளகாய் 44, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 26, சவுசவ் 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 66 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 96, சேனைக்கிழங்கு 56, சேப்பங்கிழங்கு 56, உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 84 ரூபாய், முட்டைக்கோஸ் 46 ரூபாய், பீட்ரூட் கிலோ 54 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 4 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 24 ரூபாய், பரங்கிக்காய் 26 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 130 ரூபாய், மாதுளை 260 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். இதுவரை நாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இன்றைய காலை மலர் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை மலர் நாளை காலை 7 மணிக்கு.

அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நாம சந்தோஷமா இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு 15% மகிழ்ச்சி அப்படியே பரவுமாம். அதனால சும்மா மொபைல் பார்த்துட்டு இருக்காம உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டை உங்க பெயர் ஊர் பெயரோட டைப் பண்ணி

9003564162 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க சந்தோஷத்தை எங்க கூடவும் மற்ற வானொலி நேயர்கள் கூடவும் பாடல் மூலமா நீங்க பகிர்ந்துக்கோங்க. இது திருச்சி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதயராகும். இப்ப முதல் பாடல் உறையூர்ல இருந்து அம்பிகா விமலா கேட்டிருக்காங்க, திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து.

இதே ராகத்தில் அடுத்ததா பெருகடூர் தாத்தையங்கார் பேட்டையிலிருந்து அசோக்குமார், மனோஜ்குமார், மணிமேகலை இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்க பாடல் மகாராஜா படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் பொருளாதார குற்றங்கள் குறித்து வழக்கறிஞர் பி பிரகாஷ் அவர்கள் நேரலையில நம்ம கூட பேச இருக்காங்க. நீங்களும் பேசலாம். 4-3-1-246-1-2-1 என்ற எண்கள்ல அது மட்டும் இல்லாம பொருளாதார குற்றங்கள் குறித்த உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ அப்படி இல்லைன்னா தட்டச்சு செய்தோ 938-546-1-2 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 8:40 ஆகுதுங்க. திருச்சி முதல் அலைவரிசை 936 kHz. இப்போ இதய ராகத்துல அடுத்துதான் நேர்கொண்ட பார்வை படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டம் செல்லிப்பாளையம் கிழக்கு தெருவில் இருந்து தனலட்சுமி.

திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல காலை 9 மணிக்கு அரங்கிசையில் மகாதானபுரம் டி மருதமுத்து அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டு ரசிக்கலாம். 10:45 உற்சாகம் உச்சம் தொழில் முனைவர் ஆர் பிரியதர்ஷினி அவர்களின் பங்கேற்பில் நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீங்க. இப்போ இதே ராகத்துல அடுத்ததா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பெரம்பலூர் ராபின்சன், ரூபா, ரித்தின், ரெனிட்டா, ஜோசப், சசி, ஜூலி, பாக்கியராஜ், தமிழ், யூஜின்.

ராகம் கேட்டுருக்கோம். திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் எல்லாம் அருமையான பாடல்களாக கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. பாடல் தலைவன் தலைவி படத்திலிருந்து.

பொன்னிராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. இப்போ நிறைவு பாடல் மாமன்னன் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, கலிங்கப்பட்டி கிராமத்துல இருந்து ராமேஸ்வரி.

அதிர்ச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மகாதானபுரம் டி மருதமுத்து அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ மகாகணபதே என தொடங்கும் மயூரம் விஸ்வநாத ஐயர் சாகித்யம், நாட்டை ராகம் ஆதிதாளம்

அரங்கிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சரஸ்வதி என தொடங்கும் பாலசுப்பிரமணியம் இயற்றியது சரஸ்வதி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் விடஜாலதுரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

அடுத்ததாக சரணம் பவ என தொடங்கும் நாராயண தீக்ஷிதர் தரங்கம், ஹம்பச வினோதினி ராகம், ரூபக தாளம்

அரங்கிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். வராகீல என தொடங்கும் திருப்பதி நாராயணசுவாமிகள் இயற்றியது. நாட்டை குறிச்சி ராகம் ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எனினி மறவாதே என தொடங்கும் எம் எம் தேசிகர் தண்டபாணி

0: இணைந்திருங்கள் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. நீட் விவகாரம் தொடர்பாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் 26 நாட்களுக்கு பின்னர் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் முன்னிலையில் தமது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். இந்நிலையில் சோனம் வாங்சுக் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப தமது உடல் நலனில் கவனம் செலுத்தி பழைய ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் கல்பாக்கம், கூடங்குளம் அணுமின் நிலையங்களில் இளம் அறிவியல் வல்லுநர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அணுசக்தித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சிறப்பு திட்டங்கள் மூலம் பொறியியல் வல்லுநர்கள் அணுசக்தி துறைகளில் பணியமர்த்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறையை முதலமைச்சர் திரு விஜய் வரும் 17ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக மனை முதல் விற்பனை மற்றும் அடுக்குமாடி முதல் விற்பனை என 2 வகை ஆவணப்பதிவு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நடைமுறை விரைவாக ஆவணப்பதிவு நடைபெறுவதோடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் என்று மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை தொடர்பாக மதுரை, கோவை மாவட்டங்களில் கருத்து கேட்புக் கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். உதகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக எமது நீலகிரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகை நகருக்கு

நிறைவுக்கு வருகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு. இதுவரை நம்மோடு பயணித்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.

நேரம் 10:30. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்று காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வருகிறது, கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கேட்டு நெஞ்சிருக்கோம். இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல ஒரு பட பாடல்கள்.

0: நேரம் 10:46. நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடல்கள்ல காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இனி கேட்கலாம்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அந்த கனவை நோக்கி சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் பயணத்தை தொடங்கி இருப்பாங்க. ஆனா வாழ்க்கை பயணத்துல சூழ்நிலைகள் மாறும், பாதைகள் மாறும். சில நேரங்கள்ல நம்ம பயணமும் வேறொரு திசைக்கு போயிடும். ஆனாலும் அந்த மாற்றங்களையும் தாண்டி தன்னுடைய கனவுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சு அதை நிஜமாக்குறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு நேர்காணல கேட்க போறோம். பல்வேறு அனுபவங்களை கடந்து இன்னைக்கு காளான் வளர்ப்பு துறையில தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற தொழில் முனைவோர் திருமதி பிரியதர்ஷினி அவர்களுடன் உடன் உரையாடுகிறார் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். ஒரு புதிய துறையை தேர்ந்தெடுக்க அவருக்கு தூண்டுகோலா இருந்தது என்ன, அந்த பயணத்துல அவர் சந்தித்த அனுபவங்கள் என்னென்ன, அவர் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன, இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான அனுபவங்களை இந்த சிறப்பு நேர்காணல் வழியா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, அவர்களுடைய அனுபவங்களை அவர்களுடைய குரலிலேயே கேட்கலாம்.
2: உற்சாகம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனா அதை தூண்டுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுது, ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுது. அதே மாதிரி நமக்கும் மனசுக்குள்ள நிறைய ஐடியா ஓடிட்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செஞ்சா சரியா இருக்குமா, அதை செஞ்சா சரியா இருக்குமா அப்படின்னு நிறைய யோசிப்போம். ஆனா அது சரியா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட போறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கேட்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து தூண்டுகோலாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம நார்மலா இருக்க லைஃப்ல கொஞ்சம் வேற மாதிரி செய்யலாம், நமக்காக நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ற எண்ணம் நமக்கு எப்ப பார்த்தாலும் தோணிட்டே இருக்கும். என்னதான் நம்ம எவ்வளவு பெரிய வேலை பார்த்தா கூட நமக்கு ஒரு விஷயம் நம்ம சொந்த காலில் நிற்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாரும் மனசுக்குள்ளயும் இருக்கும். ஆனா எல்லாரும் அதை செய்ய

0: அப்படின்னா அது பெரிய கேள்விதான். ஆனா அது மாதிரி செஞ்சிட்டு இருக்க ஒருத்தர் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். வணக்கம், நம்ம கூட வந்து பிரியதர்ஷினி தான் இருக்கிறாங்க. பிரியதர்ஷினி, நீங்க படிச்சதெல்லாம் எங்க படிச்சீங்க?
1: வணக்கம் சார், நான் படிச்சது எல்லாமே வந்து திருச்சி காவேரி காலேஜ்ல தான் பிசிஏ எம்சிஏ வந்து முடிச்சேன். ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து கரூர் கிட்ட ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்து. எங்களுக்கு சிட்டின்னு பாத்தீங்கன்னா திருச்சி தான். கல்யாணம் ஆச்சு, பெங்களூர் போனோம். அங்க சின்னதா ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணேன். குளோபல் ஆன்லைன் ஸ்கூல் சொல்லிட்டு கிளாஸ் ஆஃப் ஒன்னு ஒரு ஆன்லைன் ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா வந்து ஒர்க் பண்ணேன். குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் பேசிக் சொல்லி
0: கொடுக்கறது.
1: சோ தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் மீடியம் தான் நானு, அதனால வந்து தமிழ் என்னால சொல்லிக் கொடுக்க முடியும் பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தைரியம். ஒரு சின்னதா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சேன். அது முடிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க தமிழ் டீச்சரா வந்து ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது சரி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேனா விவசாயத்துல ஏதாவது பண்ணணும்னு ஆசை. அதனால வந்து காளான் வளர்ப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதாவது நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனி நல்லா வேலை பார்ப்பாங்க, நிறைய சம்பளம் வாங்குவாங்க. அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு தூண்டுதல்ல, ஒரு உந்துகோல்ல, இல்ல ஒரு கிளிக் பைட்னால, ஏதோ ஒரு காரணத்தினால பொட்டில் முறையில் ஆடு வளர்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் வருவாங்க. கொஞ்சம் பேர் நான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்க போறேன் அப்படின்வாங்க. சில பேர் கீரை வளர்க்க போறேன், பாரம்பரிய நெல் செய்ய போறேன். இது மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. அது மாதிரி தான் நீங்களும் வந்தீங்களா?
1: இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசை. எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து எங்க சித்தப்பா வந்து டீச்சரா ஒர்க் பண்ணார். அப்ப இந்த காளானை வந்து வளர்க்கறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து இந்த எனக்கு ஒரு தூண்டுகோள், ஏதாவது பண்ணணும்னா இந்த காளானை வளர்க்கலாம் நம்ம, அதுல அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு.
0: நேத்து மலையில பெஞ்ச காளான்ற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அந்த யோசனை வந்து காளானுக்கு தான் வந்து நின்று இருக்கு.
1: ஆமா,
0: சரி. இப்ப நீங்க உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாம் வந்து அதெல்லாம் ஓகே. உங்களோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல இருக்கு. அப்புறம் அப்படி இருக்கும்போது காளானை பத்தி ஏதாவது நம்ம கொஞ்சமாவது கத்துக்கணும் இல்ல, ஏதாவது ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கணும் இல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா நீங்க?
1: கண்டிப்பா சார், இதை வந்து பெங்களூர்ல சின்ன ஒரு பேக்ல ஆரம்பிச்சேன். அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது ஃபெயிலியர், செகண்ட் டைம் ஃபெயிலியர்.
0: வீட்லயே வச்சு பண்ணி பாத்தீங்களா?
1: வீட்லயே வச்சு பண்ணி பார்த்தேன்.
0: பெங்களூரோட கிளைமேட் நல்ல கிளைமேட் தானே, இது மாதிரி காளான்லாம் வளர்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கும்.
1: அதுதான் இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்கன்னா, கிளைமேட் நல்லா இருந்தா போதும், ஈஸியா காளான் வளர்த்தரலாம் அப்படின்னு.
0: அப்படிதான் நான் நினைப்பேன், எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க.
1: கண்டாமினேஷன் ப்ராசஸ், ஹைஜீன் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதனால ப்ராப்பரா ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஐஐஹெச்ஆர்ல
0: இந்தியன் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்,
1: ஆமா,
0: பெங்களூர்ல இருக்கு.
1: பெங்களூர்ல
0: அங்க போய் கத்துக்கிட்டீங்க?
1: ஆமா, ஒரு ஒன் டே கோர்ஸ் மாதிரி போனேன் அப்போ. சோ அதுக்கப்புறம்
0: என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? ஏன்னா ஐஐஹெச்ஆர் வந்து ரொம்ப ஒரு பிரீமியரான ஒரு இன்ஸ்டிடியூட். ஹார்டிகல்ச்சர் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அவங்க காலான் தான் இல்ல, அவங்க நிறைய விஷயம் சொல்லி தராங்க. இந்தியாவுக்கே அது வந்து ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூட். அங்க போய் நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டீங்க?
1: சோ அங்க வந்து எப்படி முறப்படி நம்ம வளர்க்கணும், ஒரு க்ரோவர்னா என்னென்ன பண்ணணும், ஒரு காளானை எப்படி வெளியில கொண்டு வரணும், சேஃபா எப்படி கொண்டு வரணுங்கறத, பூஞ்சைகள் எல்லாம் தடுத்து எப்படி வந்து வளர்க்கணும், ஆரோக்கியமா வளர்க்கணுங்கறத ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இருந்த சுச்சுவேஷன்ல கத்துக்கிறதுக்கான மனநிலை இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம போய் இதை கத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் ஆனா இதுதான் என்னோடதுன்னு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணனா, எனக்காக என் ஹஸ்பண்டும் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு இப்ப திருச்சியில வந்து செட்டில் ஆகி நம்ம
0: கவர்மெண்ட்,
1: ஆமா, டிஎன்ஏயூல நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல ப்ராப்பரா வந்து ஒரு 3 days வந்து ட்ரைனிங் போனேன்.
0: அதாவது வெறும் காளான் வளர்ப்புக்கான கோர்ஸா இல்ல அதுல வந்து வேற விஷயமும் சொல்லி கொடுத்தாங்களா?
1: நிறைய விஷயம் இருக்கு. காளான்ல நிறைய விதமான காளான்கள் இருக்கு, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இதோட விதை தயாரிப்பு, ஸ்பான்னு சொல்ற அந்த விதை தயாரிப்பையும் நான் வந்து எப்படி கத்துக்கணும், தயாரிக்கிறதுங்கிறதையும் கத்து கொடுத்தாங்க, கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லா க்ரோ பண்ணவே ஆரம்பிச்சு. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் கத்துக்கணுமா நமக்கு தான் தெரியுமேங்கிற ஒரு இதுலதான் பண்ணேன். பட் நல்லா இன்னும் சஸ்டெயின் பண்ணணும்னா நம்ம இன்னும் படிக்கணும் அப்படி பட்டதுனால நான் போய் அதை வந்து கத்துக்கிட்டேன்.
0: ஆனா தொழில நமக்கு தான் தெரியுமேன்றது வந்து சரியா இருக்குமா? ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும்
1: கண்டிப்பா இருக்காதுங்க சார். ஏன்னா இன்னமும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மஷ்ரூம் பத்தி. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நமக்கு தான் தெரியும் அப்படிங்கறத தாண்டி நமக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அத ஆனா உடைச்சது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்னர் வரும் இல்லையா அது. ஆனாலும் வந்து இதை விட்டு போக கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் வந்துட்டோம், இதுல எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இருந்தது. அதனால காளானை பத்தி நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஒரு மோட்டிவ் காளான் வந்து விரும்ப ஆரம்பிச்சேன், அதை வந்து உணர ஆரம்பிச்சேன். அதாவது வந்து ஒரு தீசஸ வச்சு படிச்சு இவ்வளவு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், இவ்வளவு ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு கருவியா நான் செயல்படுத்தாம அது உணர்வு பூர்வமா உணர்ந்ததுனால
0: இருக்க ஃபார்முலா மாதிரி இல்லாம பிராக்டிக்கலா இது எப்படி பண்ணா இதுல இருக்கிறது எல்லாமே அப்படியே அந்த கண்டிஷனுக்கு எல்லா கண்டிஷனுக்கும் செட் ஆகாதுன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது.
1: ஆமா கண்டிப்பாங்க சார். இப்ப வந்து ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்க

0: ஃபார்முலா மாதிரி இல்லாம பிராக்டிக்கலா இது எப்படி பண்ணா இதுல இருக்கிறது எல்லாமே அப்படியே அந்த கண்டிஷனுக்கு எல்லா கண்டிஷனுக்கும் செட் ஆகாதுன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு.
1: ஆமா கண்டிப்பாங்க சார். இப்ப வந்து ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறத படிச்சா அவருக்கு வந்து விவசாயம் பண்ண தெரியாது. சோ அதே மாதிரி முடியாது. அதே மாதிரிதான் சரி எனக்கும் அப்படிதான். ஏன்னா எனக்கு புக்ல இருக்கிறத படிச்சு நம்ம ஒரு எக்ஸாம் எழுத தெரியுமே, நம்ம போய் உட்காந்தாலே தெரியும். சோ கிளாஸ்ல இதுவரையும் போனதே இல்லை. ஒவ்வொரு ஒரு கிளாஸ் கூட நான் வந்து அட்டன் பண்ணது இல்லை. காலேஜ்ல படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு. நான் ஒரு கரகம் டான்சர், கலை சம்பந்தப்பட்ட மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால காவேரி காலேஜ்ல வந்து கரகம் டான்ஸ் பண்ணுவேன் நல்லா. சோ அதனால கல்ச்சுரல்ஸ்ல வந்து சேர்ந்தேன். அப்படியே எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு கிளாஸே போகாம ஆனா படிச்சு பாஸ் ஆயிருவேன். அதனால வந்து படிக்கிறதுனால நமக்கு கசப்பாச்சு இல்லையா. அதனால ஏன் இதை உணர்வு புபவ ரீதியா வந்து நம்ம கத்துக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய அடிபட்டு கத்துக்க ஆரம்பிச்சு இப்ப ஓரளவு அதுல இருந்து சஸ்டெயின் பண்ணி மதிப்பு கூட்டல் பொருள்களும் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் காளான்ல.
0: ஸ்டேஜ் வந்து ஒரு காளான் வளர்க்கறது, அதுக்கப்புறம் தான் இந்த மதிப்பு கூட்டல் இதெல்லாம் வருது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? ஏன்னா இப்ப நீங்க நிறைய வெரைட்டி ஆஃப் காளான் அதெல்லாம் இருக்குன்னு முதல்ல பெங்களூர்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப அங்கிருந்து சந்தையோட மார்க்கெட்டோட கண்டிஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க திருச்சியில இருக்கீங்க, திருச்சியோட கண்டிஷன் வேற. அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் என்ன மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என்னென்ன பண்ணீங்க அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம்
1: டோட்டலா டிஃபரெண்ட். இது அந்த எண்டு அது பெங்களூரை பொறுத்தவரையும் ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். சோ தெரியும், ஓரளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். அதனால என்னால ஈஸியா சேல் பண்ண முடிஞ்சது. சேலே நான் பண்ணல, பக்கத்துல கொடுத்தே நான் செலவு பண்ணேன் அப்ப. ஆனா இங்க வந்து அதை ஒரு பிசினஸா எடுத்து வைக்கிறப்போ என்னமா இது காளான் இப்படி இருக்கு, கொடைக்காளானா, இதெல்லாம் மழை பெஞ்சாலே வந்துருமே, இதை போய் நீ விலைய வச்சு ஏமா கொண்டு வந்து கொடுக்குற, 50 ரூபாய்க்கு நீ வந்து விக்கிற, 60 ரூபாய்க்கு விக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல பொருளை நம்ம வந்து நல்லபடியா உற்பத்தி பண்ணிட்டு வந்து கொடுத்தா மக்கள் மதியில கொண்டு போய் சேர்க்கணும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அவேர்னஸே கிடையாது. மஷ்ரூம்னா பட்டன் மஷ்ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஆனா இதுவுமே நம்மளோட நாட்டு காளான் தான், இதுவுமே நம்மளோட சிப்பி காளான்.
0: ஏன் நீங்க அது வந்து இந்த பட்டன் மஷ்ரூம்க்கு பதிலா நம்ம இந்த ஆயிஸ்டர் மிஷின் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வந்தது?
1: கம்ப்ளீட் ஆர்கானிக்கா பண்ண முடியாது, கொஞ்சம் இன்ஆர்கானிக்கா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து 18-22 degrees வரை நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். நமக்கு சூரிய பகவான் வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால நான் அது அதுக்கு ஒட்டி போகல. சிப்பி காளான் வந்து ஈஸியா வந்து வளரக்கூடியது, மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு கம்மி. அதே மாதிரி 32-34 degrees வரையும் டெம்பரேச்சர் தாங்கி வளரக்கூடியதுங்கிறதுனால இதை நான் வந்து செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம பட்டன் மஷ்ரூமை விட சிப்பி காளான்ல வந்து 0% கொலஸ்ட்ரால் வந்து உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. MSG சொல்லுவாங்க, மோனோசோடியம் குளுக்கனேட், அதாவது வந்து அஜினமோட்டோ சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட் அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க பட்டன் மஷ்ரூம் பவுடரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் தாராளமா. சோ ஃபுட்ல வந்து சேர்த்துக்கலாம், ஃப்ரைட் ரைஸ்ல வந்து சேர்த்துக்கலாம்,
0: ரீப்ளேஸ்மெண்டா இதை போட்டுக்கலாம். MSG பதிலா இதை
1: போட்டுக்கலாம். அது வந்து ஷிட்டாக்கி, அதுக்கப்புறம் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்ல ஷிட்டாக்கி தான் வந்து 5 out of 5 கொடுக்கலாம். அது வந்து மெடிசினல் மஷ்ரூம்ல சேர்ந்து. அதே மாதிரி இந்த சிப்பி
0: காளான்
1: இந்தியாவில வளர்க்கறாங்க, நார்த்ல வந்து ரொம்ப அது வளர்க்கறாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. ஒரு 2 பேர் கொடைக்கானல்ல பண்ணிட்டு இருக்காங்க,
0: பண்றாங்க.
1: கட்டுப்படுத்தி வைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் திருச்சியை பொறுத்தவரையும். ட்ரை பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க சார்.
2: நண்பர்களே, திருமதி பிரியதர்ஷினி அவர்களுடைய இந்த சிறப்பு நேர்காணல்ல முதல் பகுதியான இன்னைக்கு அவர்களுடைய வாழ்க்கை பயணம், பல்வேறு அனுபவங்கள், அதோடு காளான் வளர்ப்பு துறையை தேர்ந்தெடுத்த விதம் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றல் என்பது ஒரு முடிவற்ற பயணம் அப்படின்றதையும், புதிதா கற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் ஒரு மனிதரை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும் அப்படின்றதையும் அவருடைய அனுபவங்கள் நமக்கு மிக அழகா உணர்த்தி இருக்கு. ஆனா இந்த பயணம் இதோட முடியல நண்பர்களே. வருகிற July 27 இதே உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில ஒளிபரப்பாக இருக்கு இந்த சிறப்பு நேர்காணலுடைய 2வது பகுதி. ஆகவே வருகிற July 27 உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில இந்த சிறப்பு நேர்காணலுடைய 2வது பகுதியை தவறாம கேளுங்க. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் காயத்ரி.

0: சில நொடிகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: நேரம் 11 மணி.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: ஐயா வணக்கங்க.
4: வணக்கம் ஐயா.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
4: நான் பல்லவிக்குமார். என்னுடைய இயற்பெயர் எஸ் குமார். நான் முதுகலை வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறேன். தமிழக அரசினுடைய பாடநூல் திட்டத்தில் கணக்கு பதிவியல் பாடத்தினுடைய 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு இரண்டு பகுதிகளிலும் பாடநூல் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். மற்றும் இலக்கிய ஈடுபாட்டின் காரணமாக சுமார் 45க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றேன். தமிழகத்தினுடைய முக்கிய விருதுகள் பலவற்றையும் நான் பெற்றிருக்கின்றேன். மற்றும் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது உள்பட தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய விருது மற்றும் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கின்றேன். தொடர்ந்து வானொலியில் 1982 முதல் பங்கேற்று வருகிறேன்.
3: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில பாரதிதாசன் படைப்புகள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கேன். பாரதிதாசன் படைப்புகள் ஆரம்பத்துல என்னென்னலாம் நம்ம பேசலாம், அது சம்பந்தமா ஒரு விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
4: பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மொழியின் மிக சிறந்த ஒரு கவிஞர் மற்றும் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். தமிழில் சாதி மறுப்பு மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை மையமாக கொண்டு பல இலக்கியங்களை அவர் படைத்துள்ளார். அவற்றில் முக்கியமான சில படைப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவை பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், புரட்சி கவி, கண்ணகி புரட்சி காவியம், மணிமேகலை வெண்பா, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இவையெல்லாம் அவருடைய முக்கிய படைப்புகள் என்று சொல்லலாம். அதுபோலவே அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்தது பிசிராந்தையர் என்ற நாடகம். ஆக நாடக இலக்கியத்திலும் பிசிராந்தையர், காதலா கடமையா, இளங்குமரன் போன்ற படைப்புகளும் பாரதிதாசனை அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான படைப்புகள் என்பது என்னுடைய கருத்து ஐயா.
3: இப்ப இன்னொரு செய்தி என்னன்னா, அவருடைய வாழ்க்கை குறிப்புகள், இதை வந்து நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் அப்படியே தொகுத்து சொல்லுங்களேன்.
4: பாரதிதாசனை பொறுத்தவரை அவர் பிறந்தது 1891 ஏப்ரல் 29 அன்று ஐயா. அவர் புதுவையில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் கனகசபை மற்றும் லட்சுமி அம்மையார். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் சிறு வயதிலேயே

0: பிரெஞ்சு மொழி பள்ளியிலே பயின்று வருகிறார். ஆனாலும் நீண்ட காலம் அவர் பயின்றது தமிழ் பள்ளியில் கூடுதல் காலம் பயின்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கல்வே கல்லூரியில் அவருடைய புலமை தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்த புலமை தேர்வில் கூட அவர் 2 ஆண்டுகளில் விரைவாக முடித்த பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு இளம் வயதிலேயே படைப்பாற்றல் இருந்த காரணத்தினால் அப்பொழுது புதுவையில் இருந்து வெளிவந்த தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன், கிருக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களில் அவர் பல்வேறு படைப்புகளை எழுதி வந்துள்ளார். அவருடைய தந்தையார் பெரியாருடைய ஒரு தொண்டராகவும் சீடராகவும் இருந்த காரணத்தினால் அவர் கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றை பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இவருடைய பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தை முடித்த பிறகு அவருக்கு காரைக்காலிலே அரசுணர் கல்லூரியில் தமிழாசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதற்கு 1919 அவர் அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறார். 1920 அவர் பழனி அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். 1960 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்டார். 1964 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இயற்கை எழுதினார். 1969 அவர் மறைந்து 5 ஆண்டுகள் கழித்த பிறகு பிசிராந்தையர் என்னும் அவருடைய நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. 1990 இவரது படைப்புகள் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்படுகின்றன.
1: இப்ப நம்ம பாரதிதாசன் படைப்புகள் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: அவருடைய வாழ்க்கையில் அவர் தமிழுக்காக உயர்ந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு பெரியாராகவும் தமிழின் மிக சிறந்த ஒரு படைப்பாளியாகவும் போற்றப்படுகின்ற காரணத்தினால் அவர் நேசித்த தமிழ் அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறது. அவர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்னார். அந்த தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற அவர் எழுதிய பாடலானது பஞ்சவர்ண கிளி என்ற படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலை கேட்டு மகிழலாம்.
1: நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பிடித்த பாடல். பி. சுசீலா அம்மாவுடைய குரல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாடல். அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: நிச்சயமா ஐயா.

0: பாடலுக்கு முன்னாடி பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் இதெல்லாம் சொன்னீங்க, நேயர்கள் அதெல்லாம் இப்ப தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னன்னா, அவருடைய பிறந்த இடம் வந்து புதுச்சேரி, பாரதியாருடைய புகுந்த வீடு புதுச்சேரி, நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பாரதியார் கூட அவரு நெருக்கமா பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாரதியார் மீது அவருக்கு அளவு கடந்த பற்றும் வந்துச்சு, அது பத்தின செய்திய கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அவருக்கும் பாரதியார் மீது மிகுந்த பற்று உண்டுங்க. பாரதிதாசனை பொறுத்தவரை அவருடைய இயற்பெயர் கனகசுப்புரத்தினம். அவர் பாரதி மீது கொண்ட பிரியத்தின் காரணமாகத்தான் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரையே சூட்டிக்கொள்கிறார். அவரை மானசீகமாக ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டவர், அவரையே நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை நண்பர் ஒருவரின் திருமணத்தில், திருமண விருந்தில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ் அறிஞர்களுடைய வீடுங்கிறதுனால தமிழ் அறிஞர்கள் பலரும் அங்கு வந்திருக்கிறார்கள். அந்த விருந்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் போய் ஒரு பாட்டு எடுத்து பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாட்டை கேட்டுவிட்டு வந்து இந்த பாடலை பாடியவர் யார் என்று பார்த்து பாரதியார் பாரதிதாசனை வாழ்த்தி விட்டு செல்கிறார். எங்கெங்கு காணனும் சத்தியடா என்ற ஒரு பாடலை தான் அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். பாரதியார் இன்னொரு இடத்தில் தான் ஒரு புதுச்சேரியில் ஒரு கவிஞரை சந்தித்ததாக ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறார். அதனையும் பார்க்க வேண்டும். எங்கெங்கும் காணின சக்திகடா என்ற பாடலை அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். அதனை பாடி காட்டும் பொழுது மேலும் இரண்டு பாடல்களையும் பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாடல்களில் ஒரு பாடலை எடுத்து பாரதியார் தன்னுடைய கவிதா மண்டலத்தில் உருவான ஒரு கவிஞர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அவருடைய பெயர் கனகசுப்புரத்தினம் என்ற பெயரிலே சுஜசமுத்திரன் இதழுக்கும் அனுப்பி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தன்னுடைய படைப்புகளையும் வாங்கி பாரதியார் சுதேசமுதத்தினர்கள் வெளியிடுவதற்கு உதவி செய்கிறார் என்ற எண்ணம் வந்த பிறகு பாரதி மீது இருக்கக்கூடிய பிரியம் இவருக்கு இன்னும் அதிகமாகி தன்னுடைய பெயரை பாரதி தாசன் என்று வைத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறார். இப்படி பாரதியாருடைய நட்பும் பாராட்டும் கனகசுப்புரத்தினமாக இருந்த இவரை பாரதி தாசனாக மாற்றியது என்று சொல்லலாம். ஆக இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய நட்பின் அடையாளமாகவும் அவர் இவரை உற்சாகப்படுத்தியதன் விளைவாகவும் அவர் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக இவர் பாரதிதாசன் என்ற பெயரில் எழுதியிருந்தாலும் கூட பல்வேறு புனைப்பெயர்களும் ஏற்கனவே எழுதியிருக்கதை நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி தொடர்ந்து பாரதிதாசன் என்று எழுதுவதற்கான வழிவகையாக அமைந்தது இந்த சூழ்நிலைகள் தான்.
0: ரொம்ப அருமையா பாரதியார் மீது இவருக்கு இருந்த பற்று அதை பத்தி சொன்னீங்க. இப்ப நம்ம இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில பாரதிதாசன் படைப்புகள் பத்தி பேசும்போது பாண்டியன் பரிசு இத பேசாம இருக்க முடியாது. அருமையான ஒரு வரலாற்று நாவல், குறுநாவல். இது வந்து பின்னாடி திரைப்படமா எடுக்க கூட அவர் முயற்சி பண்ணாரு. கொஞ்சம் சில அடிகள் வந்து படமும் எடுக்கப்பட்டது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அதுக்கு பிறகும் நிறைய பேர் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இதெல்லாம் முயற்சி எல்லாம் நடந்ததாகவும் சொல்லுவாங்க. அந்த பாண்டியன் பரிசு, அந்த குறுங்காவியம், அது பத்தின செய்தியை சொல்லுங்களேன்.
1: புரட்சி கவிஞரால் இயற்றப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற ஒரு தமிழ் காவியம்னா அது பாண்டியன் பரிசு. ஐயா, இதில் காதல், வீரம் மற்றும் புரட்சியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு குறுங்காவியம் இது. இதுல கதைக்களத்தின்படி பாத்தீங்கன்னா, இளவரசி அண்ணம் தனது இழந்த அரசாங்கத்தையும் அரியணையையும் மீட்க போராடுவதே இதன் முக்கியமான ஒரு கதையாகும். இதில் கதிரவேல் என்பவன் கதாநாயகம். ஆக அன்னத்திற்கும் கதிரவேலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த காதல், இதை நரிக்கண்ணன் என்பவர் பாத்தீங்கன்னா சூழ்ச்சி செய்து அந்த காதலை முறியடிக்க முயற்சி செய்கிறார். அந்த துரோகங்களை எல்லாம் போக்கி இறுதியில் அந்த காதல் வெற்றி அடைகிறது, அல்லது நீதி வெற்றி அடைகிறது. இதுதான் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறுங்காவியமாக இருந்தது. இதனுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரதிதாசனுடைய எளிய அதே சமயம் வீரியமிக்க செந்தமிழ் நடையில் இந்த நூல் அமைந்திருந்தது. சமத்துவத்தை பற்றியும் பெண்ணுரிமை மற்றும் தமிழ் உணர்வை இந்த நூல் வலியுறுத்துகிறது. அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என்ன

0: ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ என்ற வரிகள் மூலமாக இவருக்கு உள்ள தமிழ் பற்றினை இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோலவே பெண்ணினத்தை தூற்றலுற்றான், பெண்ணினத்தை பெரிதென்னும் வையத்தை அருவறுத்தான், கண்ணிழந்தான் போலிருந்தான், எதையும் அங்கு காணாமல் இருந்ததனால் காதல் தேனை உண்ணுவதும் தீர்த்திப்பான், மெய் வெறுத்தான், உயிர் வெறுத்தான், பெண் நெருப்பில் வீழ்தல் இன்றி பண்படுத்த முடியாதோ உலகை என்றான், பல சொன்னான், முடிவாக கருத்தும் சொன்னான் என்றும் காதலுக்காக இவர் புலம்பியிருக்கிறார், ஏங்கியிருக்கிறார். இது போன்ற வரிகளை எல்லாம் பாண்டியன் பரிசிலே அவர் கொண்டு வந்து மிக சிறப்பான ஒரு காவியமாக இதனை படைத்திருக்கிறார். அதனால்தான் பாரதிதாசன் என்று சொன்னால் பாண்டியன் பரிசு என்ற ஒரு படைப்பு அவர் முன் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம்.
1: நிச்சயமா அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டே வரீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: பாரதிதாசனை பொறுத்தவரையும் சங்கே முழங்கு என்பது படத்தின் பெயர், இவருடைய பாடலும் சங்கே முழங்கு என்று வந்திருக்கிறது. இது பெரிய ஒரு சங்கநாதமாக தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் காவியங்களில் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை ஒரு சங்கு முழங்குவது போல வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த பாடலை நாம் இங்கே கேட்கலாம்.
1: சங்கே முழங்கு. சங்கெடுத்து ஊதுவதும் வந்து தமிழருடைய பண்பாடுதான். ஏன்னா நம்முடைய போர்க்காலத்திலேருந்து நம்ம வந்து சங்கு எடுத்து ஊதுறத வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் பாக்குறோம். அதனால ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது வெறும் சங்கு ஊதுன்னு சங்கே முழங்கு அதனுடைய உச்ச ஸ்தாயில வரும் அதனுடைய வீச்சு. நிச்சயமா அந்த பாடல் நேயர்களுக்கும் பிடித்த பாடலா இருக்கும். அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பாண்டியன் பரிசு, பாரதிதாசனை பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த பாண்டியன் பரிசு தெரியாமலாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு குறுங்காவியமான
1: படைப்புகள்.
0: அடுத்ததான் நம்ம சொல்லணும்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை. இதை வந்து எங்க அம்மா கூட வந்து பாட்டா அப்படியே படிச்சு எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இப்ப வருது. அந்த அளவுக்கு இந்த குடும்ப விளக்கு, குடும்பம்னா என்ன, அங்க என்ன இருக்கும், அதை வந்து நம்ம மனக்கண் முன் கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு காவியம் தான் குடும்ப விளக்கு. அந்த குடும்ப விளக்கு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே.
1: பாவேந்தரால் இயற்றப்பட்ட புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய நூல்கள்ல முக்கியமானது குடும்பம். குடும்பத்திற்கும் குடும்ப மேம்பாட்டுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய பெண்ணின் கல்வி, குடும்பத்தினுடைய மாண்பு, பெண்ணால் ஒரு குடும்பம் எவ்வாறு வெற்றி அடையும் என்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு காவியம்தான் குடும்ப விளக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய அவசியத்தை, பெண்களுக்கான முன்னுரிமையை வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பகுதியை அவர் பிரிச்சிருக்கிறார்கள். முதல் பகுதி ஒரு நாள் நிகழ்ச்சி, 2 பகுதி விருந்தோம்பல், 3 பகுதி திருமணம், 4 பகுதி மக்கட்பேறு, 5 பகுதி மாதுளர் அன்பு என்று 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். இதில் சிறப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, பெண்ணின் முக்கியத்துவம் தான் குடும்ப விளக்கினுடைய முக்கியமான ஒரு மைய கருத்தாக
0: அமைந்திருக்கிறார்.
1: குடும்ப அமைப்பிற்கு ஆதாரமாக திகழ்பவள் பெண், அவள் இருளை போக்கும் விளக்காக இருக்கிறாள் என்பதை பாவேந்தர் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு கல்வி தேவை என்பதையும் இந்த காவியத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். கல்வியின் தேவையை பொறுத்தவரை, பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே அறியாமை நீங்கி சிறந்த குடும்பத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த நூல் வலியுறுத்துகிறது. இந்த நூலில் இடம்பெற்றுள்ள நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற வரிகள், அதை என்று சொல்லக்கூடிய வரிகள், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலாம் மாறி இருக்குங்க. அந்த வரிகள் எல்லாம் பாரதிதாசனுடைய வரிகள் தான். அது போலவே குடும்ப முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம் ஆகிய வரிகள் மிகவும் பிரபலமாக வந்தவை. அதிலும் முக்கியமாக, தூக்கத்தோடு தூங்கியிருந்த ஊக்கமும் சுறுசுறுப்பும் உள்ளமும் மங்க எழுந்ததும் எழுந்தன இருகை வீசி என்று பாரதிதாசன் சொல்கிறார். ஆக உறங்கி கிடந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இரு கை வீசி நடப்பது போல எழுந்து வருகின்றன. அது ஒரு பெண்ணினுடைய எழுச்சியால் தான் நடைபெறும் என்பதை பாரதிதாசன் அற்புதமாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அது போலவே, அரை வீடு கழகம் தவழ்ந்தது தங்க தமிழ் சுவை அல்ல விழுங்கினர் பிள்ளைகள், மங்கையால் விழுங்கினர் பிள்ளைகள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பெண்ணாலதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த அறிவு என்பது ஒரு பல்கலைக்கழக அளவிற்கு விருத்தி அடைய அந்த குழந்தைகளை இவர்கள் அறிவுபூர்வமாக வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. பெண்ணுக்கு கல்வியை கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அந்த வளர்ச்சியானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகவும் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியாகவும் மாறும் என்பதை மிக அற்புதமாக பாரதிதாசன் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த காவியத்தின்.

0: மூலமாக?
1: நிச்சயமா, இப்ப வந்து கல்வி இல்லாத பெண் கலர் நிலத்தோட அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. அங்க வந்து புல்லு வேணா விளையும், ஆனா நெல்லு விளையாது அப்படிங்கறத வந்து பெண்ணுடைய முக்கியத்துவம் என்ன, அவங்க கல்வி ஏன் கற்கணும், ஒரு பெண் கல்வி கற்றா அதுவே ஒரு சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் அவர் அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப அடுத்ததா அழகின் சிரிப்பு. ஏன்னா ரொம்ப இயற்கைய வந்து நேசிச்சவர் வந்து பாரதிதாசன். பல்வேறு விஷயங்கள் அதுல ரொம்ப படிக்க படிக்க நமக்கு ஒரு இன்பமா இருக்கும். அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: பாவேந்தர், பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு என்பது இயற்கையின் பேரழகை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நயமிக்க ஒரு கவிதை தொகுப்பாகும். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் கலந்திருக்கும் அழகினை இனிய தமிழ்ச் சொற்களால் இந்த தொகுப்பில் அற்புதமாக அவர் வடித்திருக்கிறார். இயற்கை வர்ணனைகள் இதில் மிக உயர்ந்த அளவில் சிறந்து விளங்கக்கூடிய வர்ணனைகள் எல்லாம் கொண்ட ஒரு காவியமாக நூலாக இது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கதிரவன், உதயம், கடல் அலைகள், தென்றல், காடு, குன்றம், ஆறு, அதுபோல செந்தாமரை மற்றும் பறவைகள் என இயற்கையினுடைய அனைத்து பகுதிகளையும் இவர் பாடல்களாக எழுதியிருக்கிறார். இந்த பாடல்களை ஒரு அபரிமிதமான கற்பனையோடு சொல்வது மட்டுமல்லாமல் நயமாக எடுத்து உரைப்பது மட்டுமல்லாமல் இதனோடு சமூக கருத்தையும் சொன்ன காரணத்தினால்தான் ஒரு புரட்சி கவிஞராக மாறுகிறார். சமூக கண்ணோட்டம் ஒவ்வொரு இடத்திலும் இருந்தது. வெறும் இயற்கையை மட்டும் பாடாமல் உழவினுடைய உழைப்பு, சிறு குழந்தையின் விழி, திருவிளக்கின் ஒளி மற்றும் புறாக்களுடைய கூட்டுறவு போன்ற மனித வாழ்விலையும் இதில் அவர் புகுத்தியிருக்கிறார் என்பதுதான் இதற்கு இன்னும் சிறப்பினை சேர்க்கிறது. தமிழ் மொழி பற்று, தமிழ் அபரிமிதமான பற்றுடையவர் பாரதிதாசன் என்பதை, தமிழ் மொழியுடைய தொன்மை, செழுமை மற்றும் அதன் புரட்சிகரமான ஆற்றலை இந்த நூலின் பல பகுதிகளில் அவர் பாடியிருக்கிறார். இது வெறும் கவிதை தொகுப்பு அல்ல, தமிழ் மொழியினுடைய மேன்மை, அழகியல், இயற்கை மீதான காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பாக வந்திருக்கிறது. இதில் சில அலைகளை பற்றி சொல்லும் பொழுது, புரட்சிக்கப்பால் அமைதி பொழியுமாம், அதுபோல ஓர கரையினில் அலைகள் மோதி கலகங்கள் விளைவிக்கும் என்று ஒரு புரட்சியை சொல்லுகின்ற அளவிற்கு இயற்கையை அவர் பாடியிருக்கிறார் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள். தென்றலின் குறும்பை சொல்லும்போது கூட, உழைத்தீயை ஊதுகின்றாய், உழைத்தீயில் உருகும் கொள்ளன், மலை தோளில் உனது தோளும், மார்பினில் உன் பூ மார்பும், சலிக்காது தழுவ தந்து குளிர்ச்சியை தருவாய், பெண்கள் விளக்காத உடையை நீ போய் விளக்கினும் விளக்கார் உன்னை. பெண்கள் ஆடை மீது அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள், அது விலகினால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை தென்றல் போய் தீண்டினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தென்றலை என்ற கருத்தோடு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பாங்கு பாரதிதாசனுடைய அபரிமிதமான ஓமை நயத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இது போன்ற வரிகள் எல்லாம் அழகின் சிரிப்பு என்ற அந்த காவியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன.
1: நிச்சயமா பாரதிதாசன் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல கல்வராயன் மலை அங்கெல்லாம் போயிட்டு வாரக்கணக்கில் தங்கியிருந்து செம்போத்து அப்படின்னு ஒரு பறவை, அதை வந்து அவரு வந்து ஒரு பாடல்கள்ல கையாள்றாரு பாருங்க. அது உண்மையிலே வந்து ஒரு எந்த அளவுக்கு இயற்கையை நேசிச்சிருக்காரு. அப்ப இயற்கையை வந்து அதை நேரடியா போய் தன்னுடைய கண்ணால பார்த்து ஒவ்வொன்னு ரசிக்கிறது இருக்குல்ல, சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி பக்கிங்காம் கால்வாய், அது மரக்காணத்திலிருந்து சென்னை ஆந்திரா வரைக்கும் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளக்காரங்க காலத்துல வந்து உள்நாட்டு போக்குவரத்துக்காக உண்டாக்குன கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இவர் பயணம் பண்ணியிருக்காரு, பயணம் பண்ணி பல்வேறு கவிதைகள் எல்லாம் அங்க எழுதியிருக்காரு. பல்வேறு சிறப்புகள் வந்து அவருக்கு ஒரு ஆர்வம், எல்லா இடத்துலயும் போய் பார்க்கணும், அதெல்லாம் நம்மளுடைய கவிதையில கொண்டு வரணும், நம்மளுடைய நூல்கள்ல கொண்டு வரணும் அப்படின்லாம் அவர் நினைச்சிருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: இவருடைய கருத்துக்கள் அத்தனைகளையும் பாத்தீங்கன்னா ஒரு புதுமை இருக்கு, ஒரு புதியதோ ஒரு உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பாரதிதாசனுடைய பாடல்கள் அத்தனையும் இருந்த காரணத்தினால. அப்பொழுது பாரதியாருக்கு அடுத்தது பாரதிதாசன், சில நேரங்களில் பாரதியை மிஞ்சி விடுவாரோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பற்று இருந்த ஒரு காரணத்தினால் இவருக்கு என்னன்னு கேட்டா புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பிலும் இவர் பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் சந்திரோதயம் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலாகும், புதியதோர் உலகம் செய்வோம்.
1: நிச்சயமா அருமையான பாடல் தான், இதுவும் ரொம்ப வீச்சு உள்ள ஒரு பாடல். இப்ப அந்த பாடலை நம்ம கேட்போம், நேயர்களும் கேட்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், பாண்டியன் பரிசிலிருந்து குடும்ப விளக்கிலிருந்து அழகின் சிரிப்பு இதெல்லாம் சொல்லிட்டே வந்தீங்க. இப்ப தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்புலாம் அவரு நிறைய பண்ணிருக்காரு. தாழ்த்தப்பட்டோர் கவிதை தொகுப்புகள் எல்லாம் கூட அவரு பண்ணிருக்காரு. இந்த தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்பு சம்பந்தமா நம்மளுடைய நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: தமிழ் இயக்கம் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் அவரை எழுதப்பட்ட 1945 வெளியிடப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கவிதை தொகுப்பாகும். இந்த கவிதை தொகுப்புல தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் தமிழர்களுடைய உரிமையையும் தமிழ் மொழி காக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த நூல் ஆணித்தரமாக சொல்கிறது. திரும்ப திரும்ப அவருடைய எடுத்துக்கிட்டோம்னா தமிழை காக்க வேண்டும், தமிழர்கள் தமிழால் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிறைய இடங்கள்ல அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு காவியத்துக்குள்ளாரையும் கவிதை தொகுப்புக்குள்ளாரையும் படைப்புகள்லயும் நாடகங்கள்லயும் பாத்தீங்கன்னா அதை தான் செய்தியா சொல்லிட்டு இருக்கிறாரு.
0: வீதிகள்லாம் வந்து தமிழ் பேர் இல்லாம போறதெல்லாம் அவர் கண்டிச்சிருக்காரு.
1: நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு முழக்கமாவே அவர் எல்லாமே செஞ்சிருக்கிறாருங்க. இவருடைய குரலே பாத்தீங்கன்னா ஒரு போர்க்குரலா தான் அந்த நேரத்தில் வந்திருக்குது. பிற மொழிகளுடைய ஆதிக்கத்தாலும் தமிழர்களுடைய அலட்சியத்தாலும் தமிழ் மொழி அடையும் தாழ்மையை கண்டு கொதித்து எழுந்து அதை மீட்டு எடுக்குவதற்காக பல்வேறு கவிதை புரட்சி
0: கருத்துக்களோட
1: பாடல்களை நிறைய கொடுத்திருக்கிறாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய்மொழி மீதான பற்று, பிற மொழி மோகம், தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழருடைய எழுச்சி, தமிழை மட்டுமே அவர் இல்ல தமிழருடைய எழுச்சி, தமிழர்கள் மேம்பாடு அடைய வேண்டும், அதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா தன்னால் பாடல்கள் எழுத முடியும்னு சொல்லிட்டு அவர்களை ஊக்குவிப்பதற்காக பல பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த தமிழ் இயக்கம் பாடல்கள் எல்லாம் அவ்வாறு உருவாக்கப்பட்டவைதான். இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல்னா தமிழ் இயக்கம் தான். இந்த தமிழ் இயக்கம் நூல் படிக்கும்போது தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் சில வரிகள், கரும்பு தந்த தீஞ்சாரே, கனி தந்த நறுஞ்சுவையே, கவின்சை முல்லை, அரும்பு தந்த வெண்ணகையே, அணி தந்த செந்தமிழே, அன்பு காட்டி இரும்பு தந்த

0: நெஞ்சுடையார் துறைதோறும் நின்னழிலை ஈடடித்து வரும் புதுமை நினைக்கையிலே நெஞ்சு பதைபதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும் என்று சொல்லுகிறார். அதுபோலவே இன்னொரு இடத்திலே திருமிக்க தமிழகத்தின் குடும்பத்தீர் இல்லறத்தீர் செந்தமிழுக்கே வறுமிக்க தீமையினை எதிர்த்திடுவீர் நெஞ்சாலும் வாய் மெய்யாலும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக நம்ம தமிழுக்கு ஒரு தீங்கு வருதுனால் நாம் மொழியாலையும் பேச்சாலும் அல்ல மெய்யாலும் உடலாலும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் அற்புதமாக படைத்திருக்கிறார்.
1: இந்த இடத்துல திருன்னா ஒரு செல்வம்ங்கிற பொருள்ல சொல்றார். இப்ப நம்ம அழகின் சிரிப்பு பார்த்தோம், அடுத்து தமிழ் இயக்கம் பார்த்தோம். ஆனா வந்து பாரதிதாசன் அப்படின்னாவே புரட்சி கவி அப்படிங்கறது அவருடைய புனைப்பெயரோ பட்டப்பெயரோ சேர்ந்து போச்சு அவர் கூட. ஆனா புரட்சி கவி அப்படின்னு ஒரு குறுங்காவியம் வந்து வடமொழியுடைய தழுவல், வடமொழியில ஏதோ ஒரு நூல் இருந்திருக்கும்ல இருக்கு, அதை எடுத்து அதை தழுவி இதை எழுதியிருக்காரு. ஆனா அது அவ்வளவு தூரம் ஒரு அருமையா எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு நூல் அந்த புரட்சி கவி. அது சம்பந்தமான செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: புரட்சி கவி அவர் எழுதிய நூல், புரட்சி கவி பாரதிதாசன் என்ற பெயரையும் வாங்கி கொடுத்த நூல்களில் முக்கியமான ஒரு நூலாக இது இருக்கிறது. புரட்சி கவி என்பது இவர் 1937 எழுதிய ஒரு குறுங்காவியம். இது வடமொழி கதையான பில்கணியம் என்ற ஒரு கதையினுடைய தழுவலில் எழுதப்பட்ட ஒரு நாவலை அடிப்படையாக கொண்ட ஒரு குறுங்காப்பியம். இதில் கதாபாத்திரங்கள்னு பார்க்கும்போது உதாரண் தன்மானமும் கவிதை ஆற்றலும் கொண்ட ஒரு இளைஞன், அதுபோல அமுதவள்ளி தமிழ் கவிதையை கற்க ஆர்வம் கொண்ட ஒரு அழகிய இளவரசி, இந்த இரண்டு பேரையும் சுற்றிதான் இந்த கதை வருகிறது. இந்த கவிஞன் உதாரணனை தன் மகள் அமுதவள்ளிக்கு தமிழ் கற்பிக்க அரசன் ஏற்பாடு செய்கிறான். ஆனால் அவர்கள் நேரில் சந்தித்துக் கொண்டால் அவர்களுக்குள் காதல் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அமுதவள்ளிக்கு தொழுநோய் இருப்பதாகவும் உதாரணனுக்கு கண் தெரியாது என்ற காரணத்தை சொல்லி இருவருக்கும் இடையே ஒரு திரையை ஏற்பாடு செய்து திரைக்கு அப்பாலிலிருந்து பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் சொல்லிவிடுகிறான். இப்படியாக கல்வி கற்று இவர்களுக்கு இடையேயான அந்த கல்வி தொடர்பு என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் உதாரன் நிலவை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதையை பாடுகிறான். கண் தெரியாதவன் இப்படி நிலவை பார்த்து அப்பட்டமாக இப்படி ஒரு கவிதையை சொல்ல முடியும் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் அவள் திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கிறார். அமுதவள்ளி திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கும் பொழுது கண் தெரியக்கூடிய உதாரணம் அமர்ந்திருப்பதைக் கண்டு இவர்களுக்குள் நடைபெற்ற சூழ்ச்சியை அறிந்து கொள்கிறார்கள். அதன் விளைவாக இவர்கள் இருவருக்கு இடையே காதல் உண்டாகிறது. ஆனால் இதனை கேள்வியுற்ற மன்னன் இவர்களை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனையை கொடுத்து நாட்டிலிருந்து இவர்களுடைய உயிரை பறிக்க முயற்சி செய்கிறான். அப்பொழுது புரட்சி ஏற்படுகிறது. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்து மன்னனை விரட்டிவிட்டு உதாரணன் மற்றும் அமுதவள்ளி இருவருடைய தலைமையிலே ஒரு மக்களாட்சி உண்டாகிறது என்பதுதான். மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி உருவாகிறது என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை இந்த புரட்சி கவி என்ற ஒரு அற்புதமான காவியத்திலே படைத்திருப்பார். இது வடமொழி காவியமாக இருந்தாலும் கூட தமிழுக்கு தேவையான செய்திகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக அற்புதமான படைப்பாக இதனை உருவாக்கியிருப்பார். தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உழைப்பை போற்றக்கூடிய வரிகள் இந்த காப்பியத்தில் நிறைய இடங்களில் வந்திருக்கும். உழைக்கும் வர்க்கத்தை போற்ற வேண்டும் என்ற ஒரு பார்வை நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களிடம் இருந்ததற்கு இந்த புரட்சி கவியில் வரக்கூடிய பல்வேறு வரிகள் உதாரணமாக இருக்கின்றன. ஐயா,
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: எப்போதுமே இயற்கையை வர்ணிக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்கள் இயற்கை இயற்கையாக மட்டும் பார்ப்பதில்லை, அதில் சமூக கண்ணோட்டத்தையும் வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஒரு பாடலில் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாருங்க. சித்திர சோலைகளே, உண்மை நன்கு திருத்த இப்பாறினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலே என்ற ஒரு கருத்தினை சொல்லியிருப்பார். இது ஒரு பாடலாகவும் நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு படத்திலே வெளிவந்திருக்கிறது. இதில் அற்புதமான ஒரு கருத்து என்றால் உலகத்தில் எந்த ஒரு கவிஞனும் சொல்லாத ஒரு விஷயத்தை பாரதிதாசன் ஐயா அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இயற்கையை வர்ணிப்பவர்கள் அத்தனையும் இயற்கையை மட்டும்தான் நேசிப்பவர்களாகும், இயற்கையை மட்டுமே வர்ணிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒரு இயற்கையை வர்ணிக்கும் பொழுது கூட உங்களை உருவாக்குவதற்காக எத்தனை தோழர்கள் வேர்வை சிந்தியிருப்பார்கள், இரத்தத்தை சிந்தியிருப்பார்கள் என்ற ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய ஒரு பாங்கு நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த ஒரு பாடலை நாம் கேட்டு மகிழலாம்.
1: நிச்சயமா அருமையான பாடல். இப்ப அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிறைவான கருத்துக்கள்லாம் நம்ம பேசலாம்.

0: இப்ப பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதுல கடைசியா வந்து புரட்சி கவி குறுங்காவியம், இது சம்பந்தமா பல்வேறு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நேயர்களுக்கு சொன்னீங்க. அடுத்ததா அந்த கண்ணகி புரட்சி காவியம், ஒரு பகுத்தறிவு இலக்கியம்னு கூட சொல்றாங்க, அது சம்பந்தமான செய்தியை சொல்லுங்களேன்.
1: இது பாரதிதாசனால் இயற்றப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பகுத்தறிவு இலக்கியம். சிலப்பதிகாரத்தின் கதையை அடிப்படையாக கொண்டு இயற்கை மீறிய அற்புதங்களை எல்லாம் நீக்கிவிட்டு பகுத்தறிவு மற்றும் புரட்சி கருத்துக்களை மையமாக கொண்டு இந்த காவியம் படைக்கப்பட்டுள்ளது. ஐயா, பகுத்தறிவு சிந்தனை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கற்பு என்ற பெயரில் பெண்ணை அடிமைப்படுத்து இருக்கக்கூடிய அந்த பாங்கனை மாற்றி கணவனின் தவறை மன்னனிடம் துணிந்து தட்டி கேட்க புரட்சி பெண்ணாக கண்ணகி இங்கே சித்தரிக்கப்படுகிறார். கணவன்

0: தவறு செய்கிறான் என்று மன்னனிடம் புகார் அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றான். கதைக்களம், பதிகம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் பாரதிதாசனுடைய தனித்துவமான எழுச்சிமிகு வரிகள் இங்கே மிளர்கின்றன. கொலை செய்யப்பட்டான் என கண்டீர், குற்றம் ஒன்றும் செய்தறியான் என்ற வரிகள் மூலமாக சில வரிகளையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். தமிழருக்கு பகையானவர் வாழ்வது எங்கே, தலையற்று குவியாதோ ஊது சங்கே, அதுபோல தமிழ் வெற்றி திருநாளே வாழ்க என்று திசையட்ட படி மீதே ஊது சங்கே என்று சங்கே முழங்குக்கு அடிப்படையான பல்வேறு கருத்துக்களையும் இந்த பாடலிலே வைத்திருக்கிறார். வாழிய கண்ணகி கற்பு வையமல்லாம் வாழிய செந்தமிழ் மாண்பு, தமிழகத்தில் வாழிய வாழிய தமிழர், தமிழகத்தில் தமிழர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற கருத்தினையும் மீண்டும் இந்த காப்பியத்திலும் அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்னொரு இதனுடைய முக்கியமான சிறப்பான வரிகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகளாகும்.
1: அதே மாதிரி மணிமேகலை வெண்பா, இதுவும் ஒரு குறுங்காவியமா அவரு படைச்சிருக்காரு, அது சம்பந்தமாகவும் நேயர்களுக்கு செய்திகள் சொல்லுங்களேன்.
0: மணிமேகலை வெண்பா என்பது பாரதேசனார் அவர்களால் வெண்பா பாக்கில் இயற்றப்பட்ட ஒரு காப்பியமாகும். இது 288 பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும். மணிமேகலின் துறவு வாழ்க்கையையும் அவள் பசியை போக்கிய அமுத பெற்ற வரலாற்றையும் மிக சுருக்கமாகவும் அழகாகவும் விவரிக்கக்கூடியது இந்த காப்பியம். பாரதிதாசன் அவர்கள் மணிமேகலையின் பழைய காப்பிய கதையின் அடிமரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு காலத்திற்கேற்ப கிளை கதைகளை தவிர்த்து புதிய சிந்தனைகளை இந்த காப்பியத்தில் புகுத்திருக்கிறார். மணிமேகலை காப்பியத்தின் மைய கருத்தை தமிழர்களுக்கு எளிய வடிவில் கொண்டு சேர்க்கக்கூடிய பதிவாக இது அமைந்திருக்கிறது. இதில் கூட பொன்னி விழா பழைமுழக்கம், பொன்னி விழா நாளும் போந்ததென சேந்தன், உன்னி விழா செய்தி ஊரெல்லாம் பன்னி பறையானை அன்றே பறையறைய சொன்னான், இறையானை சென்றது இனிது என்ற ஒரு செய்யலை படைத்திருக்கிறார். இதில் குழந்தை பாடல் என்ற பகுதியிலே குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கேற்ற எளிய நடையிலே அவர் படைத்திருப்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு. மைச்சிட்டு பாடும் மருங்கில் அதன் ஒளியை அச்சிட்டு காற்சிரம்பு பாடவே, தச்சிட்ட பாவை அசைந்தாடும் பாங்கில் குழந்தைகள் தமிழ் நாவை அசைத்தாடும் நன்கு என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மாதவி அறிந்தால் என்ற இடத்தில் பாத்தீங்கன்னா இவருடைய தமிழ் விளையாடி இருக்கும் ஐயா. கரும்பிருக்கும் சொல்லும் கனியுதட்டின் ஓரம், அரும்பிருக்கும் அஞ்சிருப்பும் எங்கே, திரும்பி தாய் பெண் கண்டால் பெண் தொடுக்கும், மாலை மித கண்டால் கண் கண்டால் கண்ணீர் கண்டால் என்று அந்த இடத்திலே மாதவியை பற்றியும் அவர் பதிவினை உருவாக்கியிருக்கிறார். இவ்வாறு அற்புதமான வரிகளை எல்லாம் மணிமேகலை வெண்பாக்களாக, அதுவும் குறிப்பாக 288 வெண்பாக்களில் அந்த காப்பியத்தை அற்புதமாக படைத்திருக்கிறார்கள்.
1: இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: எப்படி எப்படி
1: மாட்டாயா?
2: எமக்கிம்பம் சேர்க்க மாட்டாயா?
1: ஓஹோ, எமக்கிம்பம் சேர்க்க மாட்டாயா?
0: அப்புறம்

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: அண்ணே அண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

0: அவருடைய படைப்புகள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். என்னாலும் நிறைவான கருத்துக்களை பேச வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இப்ப சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இப்படி ஒரு காப்பியம், அப்புறம் பிசுராந்தையார், இந்த நூலை நம்ம வந்து பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இலக்கிய வட்டத்துல கிடைச்சதுக்கு, அதுவும் குறிப்பா சாகித்ய அகாடமி அந்த விருது வாங்கினது வந்து பிசுராந்தையார் அப்படிங்கிற அந்த கவிதை நாடகத்துக்கு. இந்த செய்திகளை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அதோட நம்ம இன்னொரு காதலா கடமையான ஒரு நூல் இருக்கு, அது சம்பந்தமா கூட ஒரு ரெண்டு வரி சொல்லிடுங்க. அதுக்கு பிறகு அவரை பத்தின கடைசியா செய்திகளை சிலதை சொல்லி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் என்பது அவருடைய காப்பியங்களிலே முதலில் வெளிவந்தது இதுதாங்க. ஏன்னா பாரதிதாசனுடைய முதல் காப்பியம் அப்படின்னா சஞ்சீவ பர்வதத்தின் சாரல். இதில் குப்பன் என்பவனும் வஞ்சி என்பவனும் சஞ்சீவ மலைக்கு வருகிறார்கள். இருவரும் காதலர்கள். அப்போது குப்பன் வஞ்சியை தொடுவதற்கு முயற்சி செய்கிறான். அப்போது வஞ்சி அதனை தடுக்கிறாள். சஞ்சீவி மலையில் இரு அற்புத மூலிகைகளை பறித்து தந்துவிட்டுதான் என்னை நீ தொட வேண்டும் என்று அவள் சொல்கிறாள். அது மலை உச்சியில் இருப்பதாகவும் வஞ்சியால் அந்த உச்சிக்கு வர முடியாது என்றும் வாதிடுகிறான் குப்பன். ஆனாலும் மூலிகை பறிக்க வேண்டுமெனில் அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நான் வந்திடுகிறேன் என்று வஞ்சி சொல்லுகிறாள். அத்துடன் ராமாயண கதையும் இதில் இணைத்து சொல்கிறார். அதாவது அனுமன் வந்து சஞ்சீவி மலையை தூக்கி சொல்வது போலவும் அதனை கொண்டு வந்து மீண்டும் வைப்பது போலவும் இவர்களுக்கிடையே ஒரு செய்தியையும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த சஞ்சீவி மலையானது அங்கே வந்து விடுகிறது என்பதில் இவர்கள் நிம்மதி அடைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு மூலிகையை பிரிக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடியது. இந்த சஞ்சீவி மலை சாரலில் பகுத்தறிவு கருத்துக்களையும் கலந்து கொடுத்ததுதான் மிக சிறப்பானது. பகுத்தறிவுக்கு ஒய்யாத ஏடுகளால் என்னை அசைக்க முடியாது என்ற வரிகள் மூலமாக இதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். மக்கள் உழைக்காத முன்பு மேலிருந்து வந்திடும் எக்காரணத்தினாலும் இன்மையிலேயே உண்மை உண்டோ அப்படி என்ற ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறாரு. இது போல நிறைய பாடல்கள் இருந்தாலும் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பிசுராந்தரையுடைய நாடகம்தான். பாவேந்தர் பாரதிதாசன் இறந்த பிறகு 5 ஆண்டுகள் கழித்து அவருக்கு சங்க புலவரான பிசுராந்தையர் மற்றும் சோழ மன்னர் கோப்பெருஞ்சோழன் ஆகியோரும் உயிரினும் மேலான நட்பை சொல்லக்கூடிய ஒரு நூலான இந்த பிசுராந்தையர் என்ற நாடக நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது என்பது வழங்கப்படுகிறது.
0: கவிதை நாடகம்
1: 1969 சாகித்ய அகாடமியுடைய விருதாக கவிதை நாடகத்திற்கு கிடைத்தது. அது நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணியை நேரில் கண்டிராத இருவர். இந்த ரெண்டு பேருமே ஒருவர் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டு அன்பு கொண்டு ஒருவர் ஒருவருக்காக உயிரையும் துறக்க துணிந்த ஒப்பற்ற நட்பின் இலக்கணத்தை இந்த நாடகம் வெளிப்படுத்துகிறது. இதனுடைய கருப்பொருள் நட்பு, அறம், நீதியை நிலைநாட்டுதல் மற்றும் மக்களின் மன வலிமை ஆகியவற்றை மையமாக கொண்ட நாடகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி படைக்கப்பட்ட இந்த காப்பியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சால பொருந்துமாகும். அதுபோலவே காதலா கடமையா என்ற அற்புதமான ஒரு நாடகமும் நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. இளங்குமரன் என்ற ஒரு நாடகத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இந்த காதலா கடமையா பொறுத்தவரை பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு நாட்டு பற்று உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், காதல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் காதலை மீறி கடமையும் செய்ய வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிந்தனையில் இதனை படைத்திருக்கிறார். இதில் கூட வரிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் சமூக பார்வையோடு நிறைய இடங்களில் வரிகள் வந்திருக்கின்றன. மோட்டுவலை சுரை மூடிய குடிசையில் அரிசி கிடைக்கும் அடுப்பு மூட்டும் நாம் திருநாளாக கருதும் எளியார்க்கு, எளியவர்களுக்கு அரிசி கிடைக்கக்கூடிய நாள் தான் திருநாள். அதுதான் பாத்தீங்கன்னா விசேஷமான நாள். ஆக அரிசி உணவை கண்டறியாதவர்கள் ஏழை மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற

0: கருத்தினை எல்லாம் இதில் பதிவு செய்திருக்கிறார். அதுபோல நல்ல கருத்துக்கள் எல்லாம் நிறைய படைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் திரையலோக பயணமும் முக்கியமான ஒரு பயணமாக இருந்திருக்கிறது.
1: நிச்சயமா திரையலோகில வந்து அவரு போய் ஆனா பெருசா சாதிக்க முடியாட்டினாலும் அவரும் திரையுலகில இருந்துட்டு தான் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 படங்கள்ல அவருடைய இதெல்லாம் வந்திருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: திராவிட இயக்க தலைவர்களில் முதல் முறையாக திரைப்படத்துறைக்குள் நுழைந்தவர் பாரதிதாசன் ஐயா. ஏன்னா அந்த ஒரு சாதனை அவருக்கு இருக்கு. அவர் 1937 திரைப்பட உலகத்திற்குள் செல்கிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 10 படங்களுக்கு கதை, திரைக்கதை, உரையாடல், பாடல், பட தயாரிப்பு என்ற பல பகுதிகளில் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய படங்களில் முக்கியமானவை பாலாமணி, பக்தா திருடன், பொன்முடி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, வளையாபதி, குமார்

0: பொன்முடி, ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, வளையாபதி, குமரகுருபரர் போன்ற பத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் அவர் பணியாற்றிய படங்களாக இருந்திருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் 33 படங்களுக்கு அவர் பாடல் எழுதியிருக்கின்றனர். ஒரு படத்திலும் ஒரு சில பாடல்கள், கூடுதலாகவும் ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் அவருக்கு இன்றும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படைப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன.
1: அவருடைய புகழ்பெற்ற வரிகளை சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.
0: அவருடைய புகழ்பெற்ற வரிகள் என்று சொல்லும் பொழுது, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று சொல்லக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழகத்தை நேசிக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்தன. அதுபோலவே புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்லக்கூடிய வரிகள் பாரதிதாசனுடைய படைப்புகளில் உயர்ந்து நிற்கக்கூடிய வரிகளாக நமக்கு தெரிகிறது. இன்று குழந்தைகளுக்கும் தெரியக்கூடிய வரிகளாக, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வரிகளாகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இது பாடலாகவும் திரைப்பட பாடலாகவும் வந்திருக்கின்றது. அற்புதமான வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்றன. எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞனும் சொல்லாத ஒரு வரியானது, இயற்கையை நேசிக்கும் போது கூடெல்லாம் அதற்காக உழைத்த தொழிலாளியை நேசித்த பெருமை நம்முடைய பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு. அதற்கான பாடல் வரிகளாக சொல்லும்போது, சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்தைய பாறைநிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறு நிலை என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அற்புதமான வரிகள். இவையெல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டு இன்றும் இந்த வரிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். அற்புதமான அந்த வரிகளால் அவரும் நினைக்கப்படுகிறார், அவருடைய படைப்புகளும் நினைவூட்டப்படுகின்றன என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஐயா.
1: நிச்சயமா பாரதிதாசன் படைப்புகள்ல இன்னும் பேசறதுக்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் நம்ம நேரத்தை கருதி முடிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்த நிகழ்ச்சியா இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி ஐயா.
2: இதுவரை பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிகுமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: வானொலி நாடக விழா 2026.
4: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
3: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
4: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
3: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
4: ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
3: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
4: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
3: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
4: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
5: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன.

0: மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இதுபற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: இது திருச்சி முதல் அலைவரிசை 936 KHz. நேரம் பகல் 12 மணி.
5: குறள் அமுதம்
6: இடமறிதல் 50-ஆம் அதிகாரம் 7-வது குறட்பா.

செய்ய வேண்டியவைகளையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து தகுதியான இடத்திலும் செய்வாரானால் அவருக்கு மன உறுதியைத் தவிர துணை எதுவும் வேண்டாம்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம வீடுகள்ல எப்பவாவது எட்டி பாக்குற ஒரு பூச்சி இனம்தான் புள்ளப்பூச்சி. பேரே வித்தியாசமா இருக்குல்ல. இந்த பூச்சியை அடிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் அப்பாவியா இருக்கிறவங்கள அவன் ஒரு புள்ளப்பூச்சிப்பா அப்படி கூட நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நடுத்தர வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த பூச்சியை பத்தி தெரியும். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த பூச்சியோட பெயரை கேட்டாலே சிரிப்பு தான் வரும். இந்த பூச்சியுடைய பெயர் பிள்ளை பூச்சி. பேச்சு வழக்குல புள்ளப்பூச்சி அப்படின்னு ஆயிடுச்சு. ஆங்கிலத்துல மோல் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கு அடியில வாழ்ற இது மண்புழு மாதிரியே விவசாயிகளுடைய தோழமைதான். மண்புழு மாதிரியே மண்ணுக்குள்ள மேலையும் கீழையுமா நகர்ந்துகிட்டே இருக்கிறதால தாவரங்களோட வேர்களுக்கு காற்று, ஒளி, நீர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதோட கால்கள் பாத்தீங்கன்னா வேகமா மண்ணை தோன்றதுக்கு உதவுது. மண்ணை விட்டு நைட்ல தான் வெளியில வரும். அதனால பகல்ல இந்த பூச்சியை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். தாவரங்களோட வேர், கிழங்கு இதெல்லாம் இதுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுங்கிறதால சில நேரம் செடிகளுடைய வேர்களை கட் பண்ணிடுமாம். புள்ளப்பூச்சியை அடிச்சா குழந்தை பிறக்காதுன்னா வீட்டுல பெரியவங்க சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமாங்க? புள்ளப்பூச்சியை கொன்னா மண்வளம் கெடும். மண்வளம் கெட்டுச்சுன்னா பயிர்களுடைய வளர்ச்சி குறையும். இதனால நல்ல சத்தான உணவு கிடைக்காது இல்லையா? அதனாலதான் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இதுதான். அதே மாதிரி அப்பாவியா இருக்கிறவங்கள ஏன் புள்ளப்பூச்சின்னு சொல்றாங்கன்னா, புள்ளப்பூச்சிய உள்ளங்கையில மல்லாக்க படுக்க வச்சு பார்த்தோம்னா ஒரு பச்சிலம் குழந்தை கை கால்களை மடக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரியே படுத்திருக்கோம். மற்றபடி நம்மள ஒன்றும் பண்ணாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல பெரும்பாலான உயிர்களுக்கு அதுக்குன்னு சில தற்காப்பு உத்திகள்லாம் வச்சிருக்கோம். ஆனா புள்ளப்பூச்சிக்கு அப்படி எந்த ஒரு தற்காப்பு யுக்தியும் கிடையாதாம். அதனாலதான் அப்பாவியா இருக்கிறவங்கள புள்ளப்பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தோட்டத்துல வயல்வெளியில இந்த பூச்சி இருக்கிற மண் ரொம்பவே வளமா இருக்குமாம். அதனால விளைச்சலும் அமோகமா இருக்கும். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பார்க்க முடிஞ்ச இந்த பூச்சிய இப்போ வயல்வெளிகள்ல கூட பார்க்க முடியறது இல்லைங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, மண் கெட்டு போகுது. ரசாயன உரங்களோட பயன்பாட்டால நிலமும் நஞ்சாகிடுச்சு. இதனால மண்புழுக்கள் மாதிரி புள்ளப்பூச்சிகளாலையும் நிலத்துல வாழ முடியல. இன்னைக்கு இந்த புழுப்பூச்சிகளுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கு நமக்கும் நடக்கும், நம்ம சந்ததிகளுக்கும் நடக்கும். அதனால பூச்சிகளோடையும் கொஞ்சம் வாழ பழகலாமே.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 12:10. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் பிரசன்னா வெங்கடேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டி ஹெச் வசந்தா வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சரணமேமி என தொடங்கும் NCH கிருஷ்ணமாச்சாரலு இயற்றியது சாரங்காராகம் ரூபகதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சுதா மாதுரிய என தொடங்கும் தியாகராஜர் கிருதி, சிந்து ராமக்ரியா ராகம், ஆதிதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக பாலகிருஷ்ணன் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், தன்யாசி ராகம், ரூபகதாளம்.

நேயர்களே, இதுவரை சங்கீத சாரலில் எஸ் பிரசன்ன வெங்கடேஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். டிஹெச் வசந்தா வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் மிருதங்கம்.

0: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசை கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: நேர்களே, இனி கேட்கலாம்
2: ஆகாஷவாணி

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும் இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில் ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும்

0: இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் சத்தீஸ்கட் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத் தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது, வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: தமிழ்ச்செல்வன் விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியாதான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவை பருவத்தை பொறுத்தவரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டுவது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நாங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
4: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் வந்து சாவடி பண்ணா சம்பா குருவா சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவிபா ரிஸ்கை வென்றார்.

0: அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் க்ரிஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப்கார்ன்.

பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத். நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். புதிய கருத்துக்களின் உறைவிடமாய், முன்னேற்ற பாதையின் ஊற்றுக்கண்ணாய் மன் கி பாத்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 1:01. நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது நேர்களின் கடிதவழி கானங்களாக காற்றலைகளில் வளம் வர காத்திருக்கிறது மனமயக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சபதம் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர்.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் குடியிருந்த கோவில் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கரூர் தான் தோன்றிமலை ஜீவா நகர், செல்வராஜ் பெரிய நாயகி, ஜோஸ்திகா ஸ்ரீ, கிறிஸ் ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி ஆகியோர்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

6:13 திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயக்கும் உதரகீதம். இனிவரும் பாடல் வல்லவனுக்கு வல்லவன் படத்திலிருந்து. பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் தெற்கு சாலக்காடு சங்கர், பிரசாந்த்.

மதுர கீதத்தில் இனி வரும் பாடல். காஞ்சி தலைவன் படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் பூந்தண்டலம் புண்ணியங்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா, தமிழினி தருண், இமை, அன்வார்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா ஆகியோர்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

காவிய கானங்களின் அணிவகுப்பா இது மதுரகீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஆனந்த ஜோதி படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் அன்வர்திகான்பேட்டை அருணகிரி கீதா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேர்களின் கணித வழி கானங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரகீதம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனி மண்ணச்சநல்லூர் அமுல்ராஜ், கணேசன், ரமேஷ் இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது. மகராசி படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, பிரணிதா, சக்தி, ஜெனார்த்தனன், சிவா இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அரசகட்டளை படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் ஆகியோர்.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா. போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள், பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் BS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையை உன்னிப்பாக தினசரி ஆராயும் என்றும் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீட் விவகார பிரச்சினை 5வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்கள் நடக்க ஒத்துழைக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே தயாராக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி விதிக்கும் சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த விவாதத்தை எடுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்பிரச்சினையில் அர்த்தமுள்ள விவாதம் தேவை என்பதே அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த உணர்வு என்றும் குறிப்பிட்டார். நீட் விவகாரத்தில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் விவாதம் கோரியிருப்பதையும் எடுத்துரைத்தார். விவாதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்காது என்றும் கூறினார். இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதோடு வலுவான சட்டம் இயற்றப்படும் என்றும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். எனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அறிவுறுத்தினால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழி ஏற்படும் என்றார். அவை நடத்தும் அலுவலர் திரு ஜெகதாம்பிகா பால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கூறினார். ஆனால் அமளி தொடரவே மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக போராட்டம் மேற்கொள்ளும் மாணாக்கரிடம் அமைச்சரை பதவி நீக்குவது உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவிற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திருமதி டிம்பிள் யாதவ் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டுவரும் என்ற மத்திய அரசின் உத்தேச முடிவு குறித்து கூறிய அவர், மத்திய அரசு அதில் தெரிவித்துள்ள அம்சங்களை பொறுத்து அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். இதனிடையே இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று

0: வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சசாங் மணி ஆகியோர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றனர். இது தொடர்பான பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவின் புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குச டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரிடம் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மாதிரி வகுப்பறைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் குமார் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார்.
2: குழந்தைங்களுக்கு இப்ப முதல்ல தேவை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் கிளாஸ்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா ஊக்குவிச்சு தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியா செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டா நம்ம மாத்தி காமிச்சோம்னா ஜிடிபி க்ரோத் ஆஃப் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்தீங்கன்னாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸா மாற்ற முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணா நல்லபடியா இருக்கும்ன்றதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல் ஒழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100,000+ மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஓசூரில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வருகின்ற 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் தினசரி கருத்தரங்குகள், புத்தக விற்பனைகள் நடைபெற உள்ளது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 100,000+ மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தினசரி அறிஞர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையில் இவர்கள் பயணித்த காரும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உதயிகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.

0: நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்லவுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. நேர்கள் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதலி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இலும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் அனுபவம் ஒரு மனிதனுக்கு மிக சிறந்த ஆசிரியர்னு சொல்லுவாங்க. குறிப்பாக விவசாயத்துல பல ஆண்டுகளாக களத்துல உழைத்து பெற்ற அனுபவம் பல புத்தகங்களிலும் கிடைக்க காணாத அறிவை நமக்கு வழங்குகிறது. அத்தகைய அனுபவங்களை நேர்முகத்துல நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க முசிறி அஞ்சலம் ஜே ஃபக்ருதீன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
2: அஞ்சலம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்க என்னென்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் செய்யறாங்க, விவசாயிங்க பொதுவா அங்க செய்யக்கூடிய பயிர்கள், அங்க இருக்க தண்ணி வசதி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா?
1: இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சி தான், சரியான மழை இல்ல, எல்லாமே வந்து போர்வெல் தான். முதல்ல கிணறு இருந்துச்சு, அதுல தண்ணி இருந்தது. இப்ப வந்து வறட்சி வர வர வர போர்வெல் அமைச்சு அதன் மூலமா தான் சாகுபடிக்கு எடுத்துட்டு இருக்காங்க.
2: தண்ணிக்கு ஏதாவது பண்ணணும்னு நமக்கு தோணலையா? இப்போ நம்ம போர்வெல் போடுறோம், கிணறு வெட்டுறோம்னு வச்சுங்க, தண்ணி நிலத்துல இருக்க வரைக்கும் நமக்கு தண்ணி கிடைக்கும். நிலத்துல இருக்க தண்ணி நமக்கு வானத்துல இருந்து
1: வர்றதுதான்.
2: அப்ப அதை சேமிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம மறக்கணும்னு ஏதாவது
1: சேமிக்கிறதுக்கு தடுப்பணைகள், ஏரிகள், குட்டைகள் எல்லாம் தேக்கினாதான்.
2: அதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம நிலத்துக்கு தேவையான?
1: என்னுடைய நிலத்துல நான் வந்து ஒரு சின்ன ஃபார்ம் பாண்ட் மாதிரி போட்டிருக்கேன், பண்ணை குட்டை வந்து அமைச்சிருக்கேன். மழை நேரத்துல கொஞ்ச நாளைக்கு அதுல தேங்கி நிக்கும், அது தண்ணி அப்படியே ஸ்டோர் ஆகி கீழே
2: உள்ள இறங்குது,
1: இறங்கும்.
2: இப்ப நீங்க உங்க நிலத்துக்கு போட்டிருக்கீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் அவங்க பகுதிக்கு போட்டுக்கிறது நல்லதுதான் நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அதை சேமிச்சோம்னாதான் தண்ணியை வந்து பிற்காலத்துல நம்ம சந்ததிகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போக முடியும்.
2: நம்ம வந்து ஒரு வறண்ட நிலத்தை கொடுத்துட்டு போனா அதை வச்சுட்டு அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது,
1: ஒண்ணுமே பண்ண முடியாது. விவசாயம்னாவே தண்ணி தான் நமக்கு ஆதாரம்.
2: இப்ப அதுக்கு வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க பகுதிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்க்கறது ரொம்ப அவசியமானதுதான்,
1: அவசியங்க. ரெண்டாவது மரம் வளர்க்கணுங்க. இருக்கிற மரத்தெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தா மரம் வளர்த்தா பசுமை இருக்கும், பசுமை இருந்தாதான் வந்து மேகங்கள்ல வந்து குளிர்ச்சி அடையும்.
2: விவசாய நிலங்கள்ல நம்மளால மரம் வளர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க ஏதாவது செய்றீங்களா அது?
1: இல்ல வளர்க்கலாங்க. வளர்க்கறதுனால வந்து பாதிப்பும் இருக்கு, நன்மையும் இருக்கு. வளர்க்கறதுனால நமக்கு மழைய வரலாம். நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேங்க.
2: என்னத்துல டிப்ளமோ?
1: ட்ரிபிள்இ.
2: ஓ, ட்ரிபிள்இ. அப்பெல்லாம் நீங்க முடிச்ச சமயத்துலலாம் அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்திருக்குமே.
1: இல்ல வரவேற்பு இருந்துச்சு, எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. எஜுகேட்டட்னா ஃபர்ஸ்ட் நான் தான், என்னுடைய ஃபேமிலிக்கு. அதனால வந்து எனக்கு அதை இது பண்ண முடியல.
2: சரி,
1: எங்க தாத்தா எல்லாருமே வந்து பூர்வீகமா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, கால்நடைகளும் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நான் வந்து கொஞ்ச நாள் வெளியில இருந்தேன், அப்புறம் வந்து ஊருக்கே வந்துட்டேங்க. வந்ததுக்கு அப்புறம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு நாளா யாருக்கும் போய் அடிமையா இருக்க வேண்டியதில்லை. ஒரு அதிகாரி கேக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு பதில் சொல்ல வேண்டியதில்லை.
2: நமக்கு நாமே
1: ராஜா, நாமே மந்திரி.
2: நல்லதோ கெட்டதோ நம்மளே தான் முடிவு எடுத்துட்டு போறோம்.
1: வேலை செஞ்சா செய்யலாம், இல்லன்னா நம்ம பாட்டுல கால்மணி காலத்துக்கு போட்டு நல்ல கட்டில போட்டு படுத்துருக்கலாம்.
2: ஆனா விவசாயம் யாரும் அப்படி வெறும் இதோட இருக்கிறது இல்ல, வேலை செஞ்சுக்கிட்டே
1: இருக்கிறாங்க. விவசாயம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை அதிக இருந்துகிட்டே தான் இருக்கும்.
2: ரெண்டாவது, இப்ப நீங்க ட்ரிபிள்இ படிச்சீங்க, அது வந்து ஒரு மாதிரியான கல்வி, சரிங்களா? இப்ப வேளாண்மை அதுக்கப்புறம் இறங்குறீங்க, அதை வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க, அது ஒரு வாழ்வியல் கல்வி. அந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ச்சி கத்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா?
1: ஆமா, புதுசு புதுசா டெக்னாலஜி வந்துகிட்டே தான் இருக்கு விவசாயத்துல,
2: கத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க எப்படி அதை கத்துக்கிறீங்க, அது மாதிரி உங்களோட அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என்ன இப்ப பாத்தீங்க அப்படின்னா, விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்றாங்க வேளாண்மை துறை மூலமா. அந்தந்த பிளாக்ல உள்ள வேளாண்மை அலுவலகம் மூலமா வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம சிறுகுமணி கேவிகேல வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்க மூலமா அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்து வருது, நிறைய வந்து அதர் ஸ்டேட் டூரும் கூட்டிட்டு போறாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அதன் மூலமா வந்து அங்க விவசாயிகள் என்ன மாதிரியான டெக்னாலஜி கையெழுப்பிக்கிறாங்க, அவங்க எப்படி செய்யறாங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சிட்டு வந்து நம்ம இடத்துல அதை எதை செஞ்சா நமக்கு
2: நமக்கு சரியாகுமா,
1: சரியா இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ண முடியாது, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து அதை செஞ்சு நம்ம அதுல ஒரு புது டெக்னாலஜி கடைபிடிச்சு விவசாயத்தை பண்றோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வந்து சொட்டு நீர்.
2: இப்ப நீங்க போட்டீங்க?
1: போட்டிருக்கேன், ஒரு ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன், போட்டு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு.
2: அதுல என்னென்ன பயிர்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க?
1: மரவள்ளி தான் அதிகமா.
2: மரவள்ளியை பொறுத்தவரைக்கும் இப்ப நமக்கு இந்த சொட்டு நீர் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு?
1: ஒண்ணுல ஒரு பங்கு தண்ணி இருந்தா போதும்,
2: களையும் குறையும்.
1: குறையும், களையும் குறையும், ஆள் செலவு குறையுது, நமக்கு வந்து செலவினங்கள் வந்து கட்டுப்படுத்து.
2: விலை மதிக்க முடியாத தண்ணியும் குறைக்கிறோம். என்ன ரகம் போடுறீங்க மரவள்ளி?
1: மரவள்ளி வந்து இந்த ரகம்லாம் நமக்கு அந்த அந்த அளவுக்கு தெரியாதுங்க. அப்படியே அந்த நம்ம கரணை வச்சுதான் நம்ம போடுறோம். அது வந்து
2: திருப்பி உங்களுக்கு மாவுசத்தோட நல்லா வருது.
1: வருது வருதுங்க.
2: எவ்வளவு போடுவீங்க நீங்க? இப்ப வருஷம் வருஷம் போடுறீங்களா இல்ல அப்பப்போ
1: தண்ணியினுடைய அளவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோ.
2: போன வருஷம் போட்டிருந்தீங்களா?
1: இல்ல, போன வருஷம் போடல.
2: இப்ப இந்த வருஷம் போடலான் இருக்கீங்களா? எப்படி?
1: இந்த வருஷம் நான் வந்து அதை ஃபுல்லாவே மல்பரி நடவு பண்ணிருக்கேன்.
2: மரவள்ளி எல்லாம் இந்த மாவு பூச்சி மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்தது, அதெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு?
1: மாவு பூச்சி எங்க ஏரியா வரலைங்க, நோய் பாதிப்பு இல்ல.
2: சரி, இப்ப இந்த மல்பரிக்கு எப்படி வர ஆரம்பிச்சீங்க? இந்த மரவள்ளியில இருந்து திடீர்னு

0: இல்ல, நான் வந்து 2011 வந்து டிபார்ட்மெண்ட் மூலமா எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வந்து ஒசூர்ல கொடுத்தாங்க. பட்டு வளர்ச்சித்துறை மூலமா வந்து ஒசூர்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுல 7 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து அப்பயே நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு வறட்சி வந்தது. அந்த வறட்சியில எல்லா ஃபீல்டு பூராமே இதாயிடுச்சு. திரும்ப என்னன்னா இப்ப விவசாயத்துல வந்து ஆள் பற்றாக்குறை,
1: கூலி
0: அதிகமாயிடுச்சு. அதனால வந்து உழவு கூலியும் அதிகமாகுது. முன்னெல்லாம் வந்து சொந்தமா மாடு வச்சிருந்தோம், உழவு ஓட்டுவோம், சொந்தமா டிராக்டர் இருக்கிற மாதிரி டீசல் போட்டு ஓட்டிக்குவாங்க. நம்ம லேபருக்கு ஒருத்தருக்கு வந்து கூலி கூப்பிடும் போது இன்னைக்கு வந்து 900 ரூபா இருந்தது இன்னைக்கு 1200 ரூபா டீசல் விலை ஏறிச்சுட்டு இன்னைக்கு உழவு கூலியும் ஏற்றிக்கிட்டாங்க. ஒவ்வொன்றையும் செலவினங்கள் அதிகரிக்கும் போது நமக்கு லாபம் கிடைக்கல. விவசாயத்தை பொறுத்தவரை அந்த லாபம் கம்மியாகுது. அப்ப அதை ஏன் செய்யணும்? ஏற்கனவே என்கிட்ட வந்து கோழி ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கனால இதையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மல்பரியுடைய வேஸ்ட்டை நான் வந்து கால்நடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
1: பழக்கப்படுத்தினாதானே சாப்பிடுவோம். திடீர்னு கொடுத்தா சாப்பிடுங்களா?
0: இல்ல சாப்பிடுங்க.
1: சாப்பிடுதா?
0: சாப்பிடுது.
1: ஆரம்பத்துல கொஞ்சம் பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க.
0: இல்ல, அது ஒரு சில ஆடுகள் வந்து அதை வந்து கொஞ்ச நாள் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். அது ஆனா எங்கிட்ட இருக்க
1: நல்ல புரதச்சத்து இருக்குன்றாங்க.
0: புரதச்சத்து அதிகம். குழு வந்து பாத்தீங்கன்னா 1:10,000 வளர்ச்சி. ஒரு மடங்குல இருந்து 10,000 மடங்கு அதிகமா வளருது. அப்பதான் அது வந்து கூடு கட்ட ஆரம்பிக்குது. 17 நாள் தான் சாக்கியில இருந்து 17 நாள். நம்மகிட்ட 7 நாள் புழுவா குடுக்கறாங்க. அதுல இருந்து 17 நாள் தான் எங்ககிட்ட நாங்க கொட்டாயில வளர்க்க போறது.
1: கொட்டாய் போட்டீங்க நீங்க? போட்டோம். எவ்வளவு பெரிய நீளம்?
0: 60 அடிக்கு 20 அடி, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு.
1: எவ்வளவு செலவாச்சுங்க?
0: எனக்கு வந்து 7 லட்சம் ரூபா ஆச்சுங்க. மானியம் வந்து 337,000 ரூபா மானியம் கொடுத்தாங்க ஷெட்டுக்கு. அது இல்லாம நடவு மானியம் ஒரு 45,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு. அது இல்லாம வந்து நமக்கு மெஷினரிஸ் தராங்க, பவர் வீடர், களை எடுக்கிறதுக்காக ஆளுங்களை வச்சு எடுக்காம நம்மளே செலவு குறைக்கிறதுக்கோசரம் அதையும் வந்து பட்டு வளர்ச்சித்துறையின் மூலமா நமக்கு கொடுக்கறாங்க. என்னென்ன உதவிகள் வேணுமோ அது பூராமே அந்த உரையில இருந்து
1: தொழில்நுட்ப ஆலோசனைகளும்
0: எல்லாமே செய்யறாங்க. அந்த ஃபீல்டு ஆபீசர் வந்து குழு சாக்கி வச்சுட்டோம் அப்படின்னாவே உடனே வர்றாங்க, பாக்குறாங்க என்ன செய்யணும், என்ன ஃபீடிங் எப்ப கொடுக்கணும், அதுக்கு எப்படி மருந்து தடுப்பு மருந்து கொடுக்கணும், அதெல்லாமே வந்து ஆலோசனை
1: அவங்களே சொல்றாங்க.
0: நல்ல விதமா செஞ்சு தராங்க.
1: அதாவது எதுவும் நோய் பாதிப்போ எதுவும் வந்துடாம இருக்கிறதுக்கு
0: என்ன செய்யணும். பட்டுப்புழுவை பொறுத்தவரையிலும் நோய் வராம தடுக்கிறது தான் வந்து நம்ம
1: முக்கியம்.
0: வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்கோ அதே அளவுக்கு அதுல வந்து
1: ரிஸ்கும் இருக்கு.
0: ரிஸ்கும் இருக்கு.
1: கொஞ்சம் முயற்சி பண்ணி மெனக்கெட்டு பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அதற்கான பலன் கிடைக்கும். பட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்றாப்புல ஒரு நிலையான விலை கிடைக்குதுன்னு
0: நினைக்கிறேன்.
1: விக்கிறதுல ஒன்னும் பெரிய கஷ்டம் கிடையாது. நம்ம தேடி எல்லாம் ஆள் எல்லாம் பிடிக்க தேவையில்லை.
0: யாரையும் எந்த வியாபாரியும் நம்ம போய் பார்க்க வேண்டியதில்லை. ஏழு கிளாஸ் வாரம் ஒருத்தருக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம சாக்கிய வாங்கி இருந்து ஹார்வெஸ்ட் கூடு அறுவடை போன்ற வரையில அந்த கிளாஸ் நடத்தி ஒரு விழிப்புணர்வு விவசாயிகள்ட்ட ஏற்படுத்தி அந்த துறையில ஒரு ஆர்வம் வர அளவுக்கு அந்த எங்க பகுதியில
1: நடத்தினாங்க.
0: தேவானூருங்கிற கிராமத்துல தான் வந்து செஞ்சாங்க. அங்க ஒரு விவசாயி வந்து இப்ப சக்சஸா செஞ்சுட்டு இருக்காரு. அதை பார்த்துதான் நாங்களும் அது மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆயிருக்கோம் உள்ள.
1: சரி, இது இல்லாம வேற என்னென்ன செய்றீங்க?
0: கோழி, நாட்டுக்கோழி வளர்த்துட்டு
1: இருக்கோம். எத்தனை கோழி வச்சிருக்கீங்க?
0: இப்ப வந்து ஒரு 60 கோழி இருக்குங்க. சிக்கு வாங்கறது இல்ல, உற்பத்தி பண்ணிடுறோம் நாங்களே. முட்டை வச்சு அடகாத்து அதை வச்சு அதுல இருந்து உற்பத்தி பண்ணி தான் இது பண்றோம். சிக்கா வாங்கணும் அப்படின்னா அது சேல்ஸ் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது என்ன, கிராஸ் வெரைட்டி, சந்தையில வந்து அதை நல்ல ரேட்டுக்கு வாங்கறது இல்ல.
1: பண்ணக்கோழி மாதிரி இருக்கு.
0: பண்ணக்கோழி மாதிரி இருக்கு. கறி வந்து மிருதுவா இருக்கும், ஹார்டா இருக்காது. அதை கறியை வெட்டும் போதே தெரிஞ்சிடும் அது எப்படி வளர்த்தது அப்படின்றது.
1: நீங்க வளர்த்துட்டு இருக்கிறது கூண்டு மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல மரத்து மேலே?
0: மரத்து மேல ஏறிக்கும். நைட்ல மட்டும் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கூண்டு மாதிரி ஒரு இது வச்சிருக்கோம்.
1: ஆரம்பிக்கிறப்ப
0: நான் ஸ்கீம்ல தான் ஆரம்பிச்சேன். 2011 எனக்கு வந்து 37,500 ரூபா வந்து மானியம் கொடுத்தாங்க கவர்மெண்ட். அப்ப வந்து என்ன பண்ணுனா இந்த கிராஸ் வெரைட்டி தான் அசில் கிராஸ் சொல்லிட்டு அந்த வெரைட்டி வாங்கி இது பண்ணுவோம். அது கிராஸ் ஆயிருது. அப்படிதான் இருந்தாலும் ஒரு வெரைட்டியை கொண்டு வந்து புதுசா வச்சிருந்தோம்னா பக்கத்துல உள்ளவங்களும் அதே வெரைட்டி இருந்தா தான் நமக்கு வந்து ஒரே மாதிரி வரும். இல்ல அப்படின்னா அது கிராஸ் ஆயிடும், அது ஒரு ரகத்துக்கு வந்துடும். இப்ப கறிக்குங்கிறதுனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. புரோகிராம கேட்கற நேயர்கள் வந்து கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க.

0: அப்படின்னா சொந்தமா அடை வச்சு வளர்க்கறது தான் நமக்கு லாபம்.
1: இப்ப அடை வைக்கிறது தனியா அடை வச்சிருக்கீங்களா? அந்த
0: கூண்டுலயே
1: தாய் கோழிங்க வந்து அங்க அடை வச்சுட்டு போற மாதிரி அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க?
0: இல்ல நம்ம ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன காரத்தட்டு எடுத்து மணல் போட்டு அதுல முட்டையை அடிக்க அதை அப்படியே உட்கார வச்சு அதுக்கு வெளியில போறதுக்கு உண்டான ஒரு வழியை ஏற்பாடு பண்ணும். அதை மட்டும் இருந்தால் போதும். ஹீட் வேணும், அந்த குஞ்சிக்கு வந்து பொறிச்சதுக்கு அப்புறம் ஹீட். அதுக்காண்டி தான் அந்த தாயோட இருக்கிறது. இல்லைன்னா நம்ம வந்து இங்கு பாட்டில் வச்சு தான் பறிக்கிறோம்னா அதனுடைய கேரக்டர் மாறுது. எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த தாய்கிட்ட வளர்ற அந்த கேரக்டர் அந்த குஞ்சுகிட்ட வர்றதில்லை இங்கு பாட்டில் வைக்கிறது.
1: இதுக்கு அந்த நோய் திடீர்னு வந்துடும்ல, அந்த கழிச்சல் என்ன பண்றீங்க நீங்களே? அந்த
0: ஏழு நாளைக்கு ஒருத்தருக்கு அந்த கண்ணில் வந்து போட்டு இது பண்றோம். அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். கால்நடை மருந்தகத்துல இருந்து டாக்டரே வந்து கூட செஞ்சு கொடுக்குறாங்க அதிக மருந்தா, இல்லைன்னா அங்க கொண்டுட்டு வர சொல்றாங்க. இப்ப இதை 100 கோழியை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு
1: போக முடியாது, சிரமம்.
0: அதனால அவங்களும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க, இல்லைன்னா கொடுத்துறாங்க, நம்ம போட்டுக்கிறோம்.
1: இது இல்லாம என்ன ஆடு மாடு ஏதாவது வச்சிருக்கீங்களா?
0: ஆடு இருக்குங்க. ஆடு வந்து இப்ப இருக்கிறது ஒரு 10 ஆடு வச்சிருக்கேன்.
1: வெள்ளாடுங்களா?
0: வெள்ளாடு. மாடு வந்து 2 மாடு கருவு மாடு.
1: அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணு வச்சிருந்தாதான்
0: விவசாயம் மட்டுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வருமானம் இருக்காது.
1: இது இல்லாம வேற பயிர் என்ன போடுறீங்க?
0: வேற பயிர் வந்து நாங்க வந்து கடலை சோளம் விதை பண்ணிக்கு நம்ம கொடுத்துறது. அவங்க என்ன பண்ணா உற்பத்திக்குன்னு ஒரு மானியம் கொடுக்குறாங்க, அது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமா இருக்கு.
1: அவங்க கொடுக்குற ரகத்தை போட்டு
0: ஆமா அதையே நம்ம வந்து கலப்பு இல்லாம கொடுக்கணும். வேற ரகம் எந்த கலப்பும் வந்துடக்கூடாது. அவங்க டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அந்த டிஸ்டன்ஸ் வரையில நமக்கு வந்து வேற பயிர் வேற சோளமே இருக்கக்கூடாது.
1: இப்போ இது சம்பந்தமா ஏதாவது நீங்க சொன்னதுல விவசாயிகளுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஒரு ஆர்வத்தோட போன் பண்ணணும்னா எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்?
0: 90 95 58 95 88 இந்த நம்பருக்கு போன் பண்ணா அதே ஒரே நம்பர் தான், 90 95 58 95 88.
1: அதாவது ஒரு உபரி வருமானமா தொடர்ச்சியா நமக்கு குடுக்கற மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் இருக்கணும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 4 பயிர் இருக்கணும். கோழியோ ஆடோ இது மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம கூட இருந்துகிட்டே இருந்ததுனாதான் டக்குன்னு நமக்கு வந்து
0: மாடு மாட்டை விட ஆடு கோழி
1: இது வந்து இன்னும் சிறப்பா இருக்கும்.
0: சிறப்பு மாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு வருமானங்கிறது ரொம்ப ரிஸ்கான ஒரு இது. தீவன விலை 2600 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஆடு
1: கோழி
0: இது ரெண்டுமே வந்து அன்றாடம் மனுஷனுக்கு தேவைப்படுது. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டா கோழி அதிகமா சாப்பிடுறாங்க, ரெண்டாவது ஆடு. வாரத்துல ஒரு நாளாவது மட்டன் எடுக்காம இருக்க மாட்டாங்க வீட்டுல.
1: அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க.
0: நன்றி.
2: வேளாண்மை என்பது பயிர் சாகுபடி மட்டுமல்ல, பட்டுப்பூச்சி ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகள் வளர்ப்பையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் பண்ணைய முறை அப்படின்னு பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க முசிறி அஞ்சலம் ஜே ஃபக்ருதீன் அவர்கள்.

0: மச்சான், பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தேன். இன்னைக்கு என்னடானா பொட்டி காலியா இருக்கு.
1: வேலம்மா, பொட்டியில 100 ரூபாய் இருந்துச்சு, உண்மைதான். தினமும் 10 ரூபாய் எடுத்து செலவு செஞ்சோம், 10 நாள் ஆச்சு இல்ல, இன்னைக்கு பணப்பட்டி காலி.
0: அப்ப திரும்பவும் பணத்தை கொண்டு வந்து போடணும்.
1: அப்பதான் அது பணப்பட்டி, இல்லன்னா வெத்து பட்டி.

0: பூமிக்குள் இருக்கும் நீரின் இருப்பை அறிந்திடுங்கள். வாய்க்கால் நீருடன் இணைத்து பாசனம் செய்திடுங்கள்.
1: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உழைப்பை மூலதனமா வச்சு வெற்றி அடையறவங்களோட சுவையான சந்திப்புகளும் பல பயனுள்ள தகவல்களும் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சி உழைப்பவர் அரங்கம்.

0: ஒருத்தருக்கு சிறந்த அடையாளத்தை கொடுக்கறது எதுன்னா முகம்தான். அத அழகாகவும் தன்னம்பிக்கையோடவும் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறது யாருன்னா சிகை அலங்காரம் செய்யறவங்க. இவங்க கையில இருக்கிறது வெறும் கத்திரிக்கோள் மட்டும் இல்ல, அதோட சேர்த்து கலை, பொறுமை, படைப்பாற்றல் எல்லாமும் இருக்கு. இந்த தொழிலோட பெருமை, வளர்ச்சி, நவீன மாற்றங்கள், இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களையும் கேட்கலாம் வாங்க.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்ட மாநகர மருத்துவர் சமூக நலசங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் நலசங்கத்துடைய செயலாளர் தர்மலிங்கம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 காலமா அந்த வானொலியுடைய நேர், இந்த பண்ணச்சுடர் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலிருந்து ஏகப்பட்ட லெட்டர் நான் அனுப்பியிருக்கேன். ஒரு நாளைக்கு 20 அனுப்புவேன். உங்கள் விருப்பம், நேர் விருப்பம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல வண்ணச்சுடர், தேன்கிண்ணம், இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் பேசியிருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த வானொலியில பேசுற அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கேன். கல்லுக்குழி சேகர், புஷ்பவள்ளி, பாஸ்கரன், கார்த்திக், இந்த பேர்ல கடிதங்கள் போட்டுக்கிட்டே இருப்பேன், நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் எழுத டைம் இல்லாம கூட பாத்தீங்கன்னா ரப்பர் சாம்பில் குத்தி குத்தி அனுப்பி விடுவேன். வானொலியில இருந்து எனக்கு வந்து உயிர். இப்பவும் பாத்தீங்கன்னா முடிவற்ற வேலையை பார்த்துக்கிட்டே நான் அந்த வானொலி கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவேன். என்னுடைய நண்பர்களும் இதுல நிறைய பேர் இருக்காங்க.
1: இப்ப நீங்க என்ன தொழில் பண்றீங்க? இது எத்தனை ஆண்டுகளா பண்றீங்க?
2: முடித்திருத்தும் தொழிலாக 36 நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பாவோட அப்பாக்களத்திலிருந்து அதான் பண்றோம். போதிய வருமானம் இருக்கிறதுனால நாங்க இந்த தொழில செஞ்சுக்கிட்டு
1: இருக்கோம். என்ன படிச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: 10th தான் படிச்சிருக்கேன்.
1: அப்பா வந்து அந்த தொழில் பண்ணாரு, சரி நம்ம கொஞ்சம் வேற வழியில மாற்றி போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பயாவது வந்ததா?
2: கண்டிப்பா. நாங்க வந்து கிராமத்துலதான் நான் இருந்தேன். நல்லம்ம நாயக்கன்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல நாங்க இருந்தேன். சுற்றுப்பட்டி ஒரு 8 கிராமம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியமா அந்த தொழில் செய்யறதுக்கு வீடு வீடா கிராமத்துல வந்து ஒரு கத்தி பெட்டி அதை எடுத்துக்கிட்டு அதுல அந்த பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வீடு வீடா அவங்கள தேடி போய் இந்த தொழிலை செஞ்சு அந்த காலத்துல பண்ண மாதிரி எங்களை அந்த வழிமுறை பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
1: அந்த காலத்துல கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி இருக்கும், சவர
2: பெட்டினே
1: அதுக்கு சொல்லுவாங்க. சவர பெட்டியை வந்து எடுத்துக்கிட்டு போய் யாருக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம்.
2: பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு வந்து ஊதியமா பணம் கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து அவங்க நிலத்துல விளையக்கூடிய 6 மரக்கா 12 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தானியங்களை தான் கொடுப்பாங்க. காசா கொடுக்க மாட்டாங்க.
1: உணவுப் பொருட்களா
2: கொடுத்தாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து டவுன்ல போனோம்னா காசு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த கிராமத்தை விட்டு
1: வெளியில வர ஆரம்பிச்சோம்.
2: வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இங்க வந்து கடை வைக்க ஆரம்பிச்சோம். கடை வாடகை, கரண்ட் புள்ளி இதெல்லாம் கட்டி ஒரு நிர்ணயம் பண்ண ரேட்டை நம்ம பண்ணணுங்கும் போது அந்த நேரத்துலதான் எங்களுக்கு இந்த சங்கம் அப்படிங்கறதே ஒன்னு நாங்க உருவாக்கணும். இந்த சங்கம் மருத்துவ சங்கத்தை உருவாக்கி 100 காலம் ஆகுது. அதுல வந்து நிர்ணயம் பண்ணி அப்பப்ப தகுந்த மாதிரி ரேட்டு பண்ணிட்டு வந்தோம்.
1: மருத்துவ சங்கம் ஆரம்பிச்சீங்க?
2: மருத்துவ சங்கம் தான் இப்பவும் இந்த சங்கம் மருத்துவ சங்கம் தான் வச்சிருக்கோம்.
1: இப்ப நீங்க வந்து முடித்திருத்தும் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப மருத்துவ சங்கத்துக்கும் உங்களுக்கும் என்னங்க தொடர்பு?
2: மருத்துவருங்கிறது வந்து சொசைட்டி, முடித்திருத்தும் தொழில் வந்து ட்ரேட் யூனியன். இது வந்து தொழில் சார்ந்தது. மருத்துவங்கிறது எங்க சமுதாய மக்கள் மட்டும் செய்வாங்க. சொசைட்டி அந்த மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் மருத்துவம் பார்ப்பாங்க.
1: அதுல என்னென்ன மருத்துவம் பார்ப்பாங்க?
2: சித்த மருத்துவம், பேர்கால மருத்துவம். எங்க அம்மா எல்லாம் தாவர வரைக்குமே அந்த வைத்தியம் பார்ப்பாங்க. ஒரு பெரிய பெரிய அந்த குழந்தைங்களுக்கு கனை போக்குவரத்துக்கு எல்லாம் என்ன வந்துருச்சு அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பேர்காலம் பார்ப்பாங்க. அதாவது வெளியில போனா நீங்க 1 ஆகுது, ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க குழந்தைங்களை. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. எங்க அம்மா போல நிறைய தமிழ்நாடு உள்ள இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
1: வயசுல மூத்தவங்க
2: அந்த தொழில் பண்ணாங்க. 1 காசு வாங்க மாட்டாங்க, வெறும் 11 கோயில் காசு கொடுப்பாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு பிரசவம் பார்த்தாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் செலவு பண்றாங்க.
1: நல்லம நாயக்கன் பட்டியல சொன்னீங்க இல்லையா? இப்ப கிட்டத்தட்ட 8 சேர்ந்து ஒரு கிராமமா இருந்தது அப்படின்னீங்க. அந்த காலத்துல நாணயத்திற்கு பதிலாக உணவுப் பொருட்களை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இப்ப அந்த ஊர் கிராம மக்கள் எப்படி இருந்தாங்க? அங்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருந்தது? அங்க உங்களுடைய சூழல் எப்படி இருந்தது கொஞ்சம் விவரிக்கலாமா?
2: வந்து முழுக்க முழுக்க விவசாயம் தான். வருமானத்துக்கு உண்டான வேலை அங்க இல்ல. அதனால விவசாயமே பிரதான தொழிலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் நிலங்கள்லாம் இருக்கு. நாங்களும் விவசாயம் பாத்துக்கிட்டே இந்த தொழில வந்து அந்த மக்களுக்கு ஒரு சேவை தொழிலா தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்கள்ட்ட வந்து கட்டாயப்படுத்தி இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி கேட்காம அவங்களா கொடுக்கறத நாங்க வாங்கிக்கிட்டு தான் அந்த காய்கறி கொடுப்பாங்க. தோட்டத்துக்குள்ள அரிசி, நெல் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருப்போம். இது வந்து ஒரு காலகட்டத்தில் எங்க பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கவோ அவங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கவோ அந்த அடிமை தொழில் மாதிரியே இருந்த மாதிரி இருந்தனால அந்த இடத்த விட்டு அந்த கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியில வர ஆரம்பிச்சோம். இந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து நான் திருச்சியில கடை வச்சு 35 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1050 கடை இங்க திருச்சியில இருக்கு. அந்த 1050 கடைக்கு நான் திருச்சி மாவட்டத்துடைய செயலாளர் இருக்கேன். இன்னைக்கு நிர்ணயம் பண்ணி கொடுக்குறோம் இவ்வளவுதான் ஒரு முடிவெட்டுறதுக்கு தொழில் பணம் வாங்கணும்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா கடை வாடகைலாம் குறைஞ்சது ஒரு சாதாரண கடை வந்து 5000, பெரிய கடைங்க தில்லை நெருப்பு கொண்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 10,000-20,000 அப்படிலாம் வாடகை கொடுக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த தொழில வந்து நிறைய போட்டிகள் வந்துருச்சு. கம்பெனி வந்து நிறைய உள்ள புகுந்த உடனே இந்த தொழிலுக்கு

எங்களை மாதிரி வந்த சாதாரண தொழிலுக்கெல்லாம் வந்து நசுக்கப்படுறாங்க. நாங்க இது சார்ந்து அரசுகிட்ட நிறைய முறையிட்டு இருக்கோம், பண்ண முடியல. இதனால இது வந்து ஒரு காசு கொளிக்கக்கூடிய தொழில். அதனால இப்ப எல்லா சமுதாய மக்களுமே இதுக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த ட்ரேட் யூனியன்ல பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க. அப்ப எங்க தொழில் நாங்க பாரம்பரிய பார்த்த தொழில் அந்த மருத்துவ தொழிலும் கைவிட்டு போயிருச்சு. இப்ப அந்த முடித்திருத்தும் தொழிலும் கைவிட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் ஜெயிக்க முடியுது, மீதி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.

0: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாங்கய்யா, எல்லாருமே நீங்க சொல்ற அளவுக்கு வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் அழகு நிலையம், பெண்கள் அழகு நிலையம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ரொம்ப சொபஸ்டிகேட்டடா இருக்கு அந்த இடம் ஃபுல்லாவே. அதற்குரிய விலையும் வந்து அதிகமா கொடுக்க தான் விரும்புறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு போறப்ப அதற்குரிய வசதிகள் இல்ல. ஒரு சின்ன கடையில போய் முடி வெட்டணும்னா 150 ரூபாய் 200 ரூபாய். ஒரு உயர்ந்த கடை, இந்த கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு கடைகளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவே வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் வருது. பெரிய கடைகளுக்கும் இந்த சின்ன கடைகளுக்கும் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்குதான். சின்ன கடைகளை நாடாம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அழகு தரக்கூடிய அழகு நிலையத்துக்கு தானே போயிட்டு இருக்காங்க.
1: ஆமா, ஆடம்பரத்துக்கு இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண சின்ன பெட்டி கடையில ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா 4 ரூபாய் 5 ரூபாய் ஒரு 6 ரூபாய் அதிகபட்சம் 10 ரூபாய் வரும்.
0: 10 ரூபாய்க்குள்ள ஒரு டிஃபன் முடிச்சிடலாம்
1: ஆனா இப்ப பெரிய கடையை நாடி போறாங்க. அப்ப அந்த கடைக்கு போகும்போது ஒரு இட்லி 25 ரூபா பில் எல்லாம் போட்டு சாக்குறாங்க. ஆனா இந்த மக்களுக்கு வந்து உணரக்கூடிய சக்தி இல்ல. அப்ப அந்த ஆடம்பரத்துக்கு அடிபணிஞ்சிடறாங்க. அப்ப அங்க போனா ஒண்ணும் இல்ல, கீழே பாத்தீங்கன்னா நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போடுவோம். அங்க வந்து கட்டிங் சேவிங் பண்ணா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நாங்க வைக்கிறோம், 150 ரூபாய் வாங்குறோம் சாதாரண கடையில. அவன் கட்டிங் சேவிங் இலவசமும் எழுதி போட்டு அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பேசியல் நிறைய அந்த மெட்டீரியல் எல்லாம் போட்டு டை எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 2000 3000 பில்ல போட்டுறோம். அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களை சிந்திச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னைக்கு மக்கள் பூராமா அந்த ஆடம்பரத்துக்கு அடிமையாகி போனதுனாலதான் எங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க.
0: நீளமா முடியை வளர்ந்துருந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வெட்டுவீங்க. இப்ப பசங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா வெரைட்டியா வெட்டணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் கட்டுன்றாங்க, பாப் கட்டுன்றாங்க, ஹேர் கட்ல வந்து வெவ்வேறு வகையான கட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கப்ப ஒவ்வொரு விலை விற்பீங்க இல்லையா? இப்ப சின்ன கடைகளுக்கு போனா அவங்களுக்கு வெட்ட தெரியுமா இல்லையா, இப்ப சரியா வெட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்டும் வருது. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: நான் வந்து இது சார்ந்து ஒரு செய்தியை கொடுத்துருந்தேன். இப்ப பள்ளி குழந்தைகளுக்கு ஒழுங்கீனமாக முடிவெட்ட கூடாது. ஏன்னா பள்ளிகள்ல வந்து ஒரு தலைமை ஆசிரியர் அனுப்புறாங்க, அந்த முடிவெட்டுறதே பாத்தீங்கன்னா அந்த மாணவனுடைய தரத்தை குறைக்குது. நான் பத்திரிகையில் விளம்பரமே கொடுத்துருக்கேன், ஒழுங்கீனமாக நம்ம பள்ளி மாணவர்களுக்கு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சங்கத்துல ஆர்டரே போட்டேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க மாதிரிதான், அதாவது அந்த குழந்தைங்களை கல்வியில வளர்க்கறதுல ஆசிரியருடைய கடமை மட்டும் இல்ல, பெற்றோருடைய கடமை இல்ல. முடிவெட்டக்கூடிய எங்களாலும் அந்த பயன்களை நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தவறான வழியில அந்த மாணவர்கள் செலுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஒரு கட்டுப்பாடுலாம் போடுவோம். வெட்ட தெரியாம இல்ல, நாங்க ஆரம்பத்துல கத்துக்கிட்ட தொழில் தான். இருந்தாலும் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது எங்களுடைய தொழில் பாதிக்குது.
0: அதாவது ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சுதான் அவங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கு வந்து தலைமுடியும் ஒரு காரணமா இருக்கு. இன்னைக்கான வந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் போட்டு வெட்டுறது, சைட்ல வந்து கோடு போட்டு வெட்டிக்கிறது, பங்க் மாதிரி வச்சுக்கிறது, இப்படி பலவிதமான தரங்கள் வந்து இருக்கதா செய்யுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டை அடிச்சுட்டு ஹேர் கட் பண்றது, இதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை நிர்ணயம் அதிகமா தான் இருக்கு. இப்ப சின்ன கடைகளுக்கு போனா இந்த மாதிரி நடக்காதே அப்படின்றதுக்காக தான் சின்ன கடை நாடி வர்றதில்ல. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தொழில் நலிவடை செய்ய தானே இருக்கும்.
1: இருக்கு, நலிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு.
0: இவங்களுக்கு ட்ரைனிங் எதுவும் கொடுக்குறீங்களா?
1: கொடுக்கலாம், கண்டிப்பா ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கலாம். இந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா அவங்க தான் கொடுக்குறாங்க. கார்பரேட் நிறுவனம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்போ இந்த தொழில் லோன் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம்.
0: கார்பரேட் நிறுவனம் உங்களை வந்து
1: அணுகுறாங்க. அணுகி எங்க சங்கத்து மூலியமா ஒருத்தங்களுக்கும் அந்த சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க.
0: எத்தனை நாள் ட்ரைனிங் நடக்குங்கய்யா?
1: ஒரு 15 நாள்.
0: இதுவரை அந்த மாதிரி ட்ரைனிங் யாராவது போயிருக்காங்க?
1: நானே போயிருக்கேன், திருச்சியில நிறைய பேர் போயிருக்காங்க.
0: எங்க ட்ரைனிங் நடத்துவாங்க?
1: எஸ்ஐடில போடுவாங்க, கரூர்ல போடுவாங்க, கோயம்புத்தூர்ல போடுவாங்க, சென்னையில போடுவாங்க, எல்லா இடத்துலயும் போடுவாங்க.
0: என்னென்ன மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அதுல என்ன நீங்க வந்து பயன்பெற்றீங்க?
1: ஃபேஷியல், ஹேர் டை, கலரிங், கட்டிங் எல்லாம் வந்து இந்த ஒன் சைடு கட்டிங், மஷ்ரூம் கட்டிங், இந்த மாதிரி புதுவிதமான கட்டிங் எல்லாம் நாங்க வந்து அதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்காங்க.
0: அதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்குமா?
1: பிராக்டிக்கலா சொல்லி மாட்டாங்க, அதுக்கு நம்ம கஸ்டமர் அழைச்சிட்டு போகணும். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பொம்மை மாதிரி வச்சு அந்த பொம்மையில இதெல்லாம் செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. ஃபேஷியல் எல்லாம் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் ஆகி முகமெல்லாம் புரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு அதுல என்னென்ன கலக்கணும், எவ்வளவு கலக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சில முகம்லாம் பாத்தீங்கன்னா ட்ரையான முகமா இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி கிரீம் கொடுக்கணும். தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா டை வந்து 1050 ரூபாய்க்கும் டை இருக்கு, வெறும் 10 ரூபாய்க்கும் டை இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த 10 ரூபாய்க்கு வாங்குற டையை அவங்களே வாங்கி கலக்கி அவங்களே அடிச்சுக்கிறாங்க. முகம்லாம் பாத்தீங்கன்னா அந்த நெத்தியெல்லாம் கருப்பு கருப்பாகி அந்த முகமே ஒரு மாதிரி விகாரமாயிரும். ஆனா நாங்க போடும்போது எங்கள்கிட்ட வந்து இந்த சீப்ல வச்சு சீவி தெளிவா பண்ணி கொடுப்போம், தரமா அதை போட்டு நல்ல இதா பண்ணி கொடுப்போம். சாதாரணமா ஒரு டை அடிக்கணும்னா ஒரு 400 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி எங்களை தேடி வரதுனால கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
2: அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலை வரிசைகளில்.

சேற்றில் ஓடி நாத்து நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வாலம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

0: நீங்க ஒரு ட்ரைனிங் 15 நாள் எடுக்கிறீங்கன்னா அதுக்குரிய அமௌண்ட் ஏதாவது செலுத்துவீங்களா?
1: இல்ல அவங்க கொடுப்பாங்க ட்ரைனிங்க்கு
0: உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க.
1: ஆமா, அது வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து அவங்க ஒரு வேளை சாப்பாடு எல்லாம் போட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஆனா பிரைவேட்ல பண்ணும்போது அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 15,000 ரூபா, அந்த சர்டிபிகேட் வச்சு வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய்க்கலாம். முடி திருத்தம் செய்யவோ இந்த பியூட்டி பார்லர் கத்துக்கிறவங்களுக்கு வெளிநாடு எல்லாம் போகலாம். அந்த சர்டிபிகேட் மத்திய அரசுடைய சர்டிபிகேட்டாவே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. 15,000 ரூபா கொடுத்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் மூலமா நிறைய அந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க, 1,500 செஞ்சு கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு எங்க மக்களுக்கு இதா இருக்கு. அரசு கூட பாத்தீங்கன்னா மானிய லோன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 50-100 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த லோன் வந்து 50,000 ரூபா மானியம் தாட்கோ நிறுவனத்துல கொடுக்குறாங்க இந்த தொழில் செய்யறதுக்கு. அதுல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த கடைகளையும் டெவலப் பண்றாங்க. அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு போட்டியா நாங்களும் தயார் பண்ணிக்கிட்டு வரோம். விலை நிர்ணயத்தையும் கொஞ்சம் ஏத்திக்கிட்டு வரோம்.
0: இப்ப சாதாரண முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு வசூலிப்பீங்க?
1: குழந்தைங்களுக்கு 100 ரூபா, பெரியவங்களுக்கு 150.
0: கலரிங் டையிங் இதெல்லாம்
1: டை வந்து டையை பொறுத்து இருக்கு. இப்ப அந்த 10 ரூபாய்க்கு கொடுக்குற டைய போட்டு அடிச்சோம்னா 100 ரூபா வாங்குவோம். இதே ஒரு 1,000 ரூபாய்க்கு உள்ள டைய போட்டோம்னா 350-400 ரூபா வாங்குவோம். தரத்தை பொறுத்து அவங்க என்ன கேட்கறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு.
0: டைய வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஒத்துக்கும் ஒத்துக்காது இல்ல இந்த ஸ்கின் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுமா?
1: பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் டையை கலக்கி இந்த காது ஓரத்துல பின்பக்கம் அங்க வந்து லேசர் டச் அப் பண்ணி அது ஆரம்பத்துல இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு டை எல்லாம் பாத்தீங்கன்னா தரமான டையா தயார் பண்ணிட்டோம். கெமிக்கல் அதிகம் இல்லாம அந்த தரமான டை 10% தான் அந்த கெமிக்கல் கலக்குறோம். அதனால சைட் எஃபெக்ட் ஆகாது. எந்த டை அடிச்சாலும் சைட் எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இன்னைக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அது என்னன்னா அந்த அடிக்கிற முறைகள் அவங்களே அடிச்சுக்கிறதுனால அந்த மயிர் அந்த உள்ள இறங்க அந்த வேர் உள்ளே இறங்கி கண்ணை பாதிக்கும். தோல்ல டச் பண்ணாம அடிக்கணும். இப்ப டாக்டர்கிட்ட ஊசி போட்டுக்கிறது நம்மளா ஊசி போட்டுக்கிறது எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. இதுதான் விஷயம். இது நாங்க பண்றோம். ஆசைப்பட்டு 100 ரூபா கொடுக்கணும்னு அவங்களே அடிச்சுக்குவாங்க. அப்ப அந்த சைட் எஃபெக்ட் எல்லாம் அவங்களுக்கு வரும்.
0: இப்ப தரமானது அப்படின்றது வந்து நீங்க வந்து சொல்றீங்க. இப்ப வந்து பல பேர் வந்து உங்க கடைக்கு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சீப்போ அல்லது தனித்தனியான உபயோக பொருட்கள் வந்து

0: வைக்க முடியாது இல்லையா,
1: இருக்கு
0: அப்படி பண்ணுவீங்க?
1: வச்சிருக்கேன். அப்படிதான் இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தனித்தனியா அந்த பொருள் பாதுகாப்பான தனித்தனியா ஒரு பிளேடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மருந்து கலந்து அதை சுத்தப்படுத்திட்டு வாஷ் பண்ணிட்டு தான் அந்த கத்தி யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டிஷ் பேப்பர் போட்டுதான் அந்த துணியை மேல கவர் பண்ணுவோம். டவல்லாம் அப்பப்ப யூஸ் பண்ற மாதிரி துடைக்கிறதுக்கெல்லாம் துண்டு வச்சு தொடச்சோம் முன்னாடி. இப்ப ஒவ்வொருத்தங்களும் டிஷ் பேப்பர் வச்சு தான் தொடச்சு கிளீன் பண்றோம். அது ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனியா மெட்டீரியல் சீப்பெல்லாம் கிளீன் பண்ணி தான் வச்சுக்கோம். அதில் ஒன்றும் இப்பெல்லாம் சேஃப்டியா பண்றோம். இப்ப எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சேஃப்டிங்கிறத விட அங்க வரக்கூடிய வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா சரும நோயெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இதை நாங்க வந்து டாக்டர் மாதிரி தான் நாங்க அவங்க வந்து கையில குளோஸ் எல்லாம் போட்டு பண்றாங்க, நாங்க எதுவுமே பண்றது இல்ல. பண்ணாம பண்றதுனால எங்க மக்கள் வந்து இந்த மாதிரி சரும நோய்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு கூட நாங்க முகாம் நடத்துவோம், மருத்துவ முகாம் வருஷத்துக்கு ஒரு நடத்தி ஒரு முழு செக்அப் அவங்களுக்கு நாங்க பிரைவேட் அலுவலகம் மூலமா பண்றாங்க. பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க, அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
0: உங்களுடைய தொழில் வந்து மென்மேலும் வளர்ந்துட்டு வருது அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு சங்கங்கள் மூலியமா பல செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. உங்க சங்கம் எங்க இருக்கு, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, உங்க சங்கத்தோட பணிகள் சொல்லுங்க.
2: இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரம் வரைக்கும் காத்திருக்கணும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உழைப்பு வரங்கம் நிகழ்ச்சியில எடமலைப்பட்டி புதூர் பி தர்மலிங்கம் அவங்களோட தொடர்ந்து பேசலாம்.

சுதந்திர இந்தியாவின் நூற்றாண்டை நோக்கிய வெற்றி பயணத்தை உறுதி செய்யும் பெரும் கனவுடன் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத். நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். புதிய கருத்துக்களின் உரைவிடமாய், முன்னேற்ற பாதையின் ஊற்றுக்கண்ணாய் மன் கி பாத்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாடு முழுவதும் கடந்த ஜூன் மாதம் வரை 20,149 மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இதன் மூலம் கடந்த 12 ஆண்டுகளில் குடிமக்கள் 45,000 கோடி ரூபாய் அளவிற்கு சேமிக்க முடிந்ததாக குறிப்பிட்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள், இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் மக்களவையில் தெரிவித்தார். தொலைதூர பகுதிகளில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படுவதும் இளநிலை மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்படுவதும் சுகாதார சேவைகளை மேலும் மேம்படுத்தும் என்று குறிப்பிட்டார். தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்கான கடுமையான மசோதாவை கொண்டு வருவதில் எவ்வித தாமதமும் இருக்கக்கூடாது என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான முக்கிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 871 மாணாக்கருக்கு நேரடியாக பட்டங்களை வழங்குகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. 120 நாட்களுக்கு சுழற்சி முறையில் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் ஒசூர், சூளகிரி வட்டங்களில் உள்ள 8,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரணவரே இன்று ஆய்வு மேற்கொண்டார். உள் நோயாளிகளுக்கான உணவு, உளவியல் ஆலோசனை, புத்துணர்வு பயிற்சிகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அதில் கல்யாண்பூர் இணை துருக்கி இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

மனிதன் நல்ல மனநலத்துடன் இருந்தால்தான் அவன் செய்யும் செயல் திறன் பெற்றதாக இருக்கும். அது அவனுக்கு மட்டுமின்றி உலக நன்மைக்கும் வழிவகுக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இயங்கி வரக்கூடிய தன்னார்வ பயிலும் வட்டத்தில் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது. இந்த இலவச பயிற்சி வகுப்புல மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க. போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துறதுல முன் அனுபவம் வாய்ந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு தகுதி பெற்றவராக இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான பாடப்பிரிவுகளில் கல்வி தகுதி உடையவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். விருப்பமுள்ள நபர்கள் 9499505902 இந்த எண் வாட்ஸ்அப் எண்ணில் தங்களோட சுய விவரத்தை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே அனுப்பி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. நேர்காணலுக்கு வரக்கூடிய நேர்வில் பயிற்றுநர்கள் தாங்கள் தயார் செய்த மாதிரி பாடக்குறிப்புகள், மாதிரி வினாக்கள், தொடர்புடைய பாடத்தோட பிபிடி ஆகியவற்றை சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5-10 நிமிடம் வரைக்கும் குழுமத்தால் தெரிவிக்கப்படக்கூடிய தொடர்புடைய பாடத்தில் ஏதேனும் ஒரு தலைப்புலையும் பயிற்றுநரோட விருப்ப பாட தலைப்புலையும் வகுப்புகள் நடத்தணும். மேலும் விவரங்களுக்கு 03312413510 மற்றும் 9499505901 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: உட்கார்றது கூட நேரம் இல்லாம நம்ம உழைச்சுகிட்டே இருக்கோம்.
1: I got a job, I got a bike.
2: ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி.
0: உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் இப்படி ஓயாம நம்ம உழைக்கவும் முடியும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடற உணவுலயும் அக்கறை இருக்கணும், நம்ம வாங்குற உணவு பொருட்கள்லயும் கவனம் இருக்கணும்.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
0: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
4: காற்று காலத்துல சருமம் ரொம்பவே வறட்சியுடையதா இருக்கும். இந்த சருமத்தை எப்படி நம்ம பராமரிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடலாம், எப்படி நம்ம சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம், குளிக்கிறதுக்கு கண்டிப்பா சூடான தண்ணீரை உபயோகப்படுத்தாதீங்க. அதிக சூடான தண்ணீர் உங்க சருமத்துல உள்ள எண்ணெய் பசைய எடுத்துரும். வெது வெதுப்பான தண்ணீர் பரவாயில்ல, முடிந்த வரைக்கும் சூடான தண்ணீர குளிக்கிறத தவிர்த்துடுங்க. குளிக்கிறதுக்கு முன்னால தேங்காய் எண்ணெயோ இல்ல பாதாம் எண்ணெயோ உடம்புல தேய்ச்சிட்டு நீங்க குளிக்கணும். அப்படி குளிச்சீங்கன்னா உங்க சருமம் வந்து வறட்சி அடையாம இருக்குங்க. சோப்பு போடுறத தவிர்த்துட்டு கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு அந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பசை உடம்புல கொஞ்சம் இருக்கும், கெமிக்கல்லாம் உடம்புல சேராம இந்த மாவு போட்டு குளிக்கிறப்ப உங்க சருமம் வந்து இயற்கையான பொலிவோடே இருக்குங்க. குளிச்ச பிறகு கூட தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா தேய்ச்சிக்கலாம், அதனால வந்து எண்ணெய் உங்களுக்கு ஒட்டாதுங்க. உடம்பெல்லாம் இயற்கையான முறையில சரும மிருதுத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னா கற்றாழை இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு சைடும் உள்ளையும் எடுத்துட்டு உள்ள ஜெல்ல மிக்சியில போட்டு அரைச்சிடுங்க. அது ஒரு தண்ணி மாதிரி கிடைக்கும், அதை உடம்பு பூரா குளிச்ச பிறகே நீங்க தடவிடலாம். அப்ப வந்து உங்களோட மிருதுத்தன்மை வந்து பாதுகாக்கப்படும், மிருதுவாகவும் அந்த கத்தாழை ஜெல்லு வந்து உங்களை வச்சுக்கும், தோல் நோய்கள் வந்து நம்ம கிட்டே வராதுங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கற்றாழை. உதடும் இந்த காலங்கள்ல வெடிக்கும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்ணெய் உதட்டு மேல நீங்க தடவி வச்சிங்க அப்படின்னா அந்த உதடு வெடிப்புலேருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். வெண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கூட நீங்க தேய்ச்சிட்டு போகலாம், அது வந்து உதடு வெடிப்பை தடுத்து நிறுத்துங்க. சரும பராமரிப்புக்கு நீர்ச்சத்து ரொம்பவே அவசியம். குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு நீங்க குடிச்சே ஆகணும், அப்பதான் தோல் பளபளப்பாக இருக்கும். சருமம் இளமையா இருந்தாதான் நாம இளமை தோற்றத்துல ஜொலிப்போம். நிறைய தண்ணி குடிக்க முடியாதவங்க இளநீர் குடிங்க, மோர் குடிங்க, பழங்கள் வந்து நிறைய சாப்பிடலாம். பழ ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து சர்க்கரை மற்றபடி குளிர்பானங்கள் சேர்க்காம வெறுமனை அரைச்சு குடிக்கலாம். இப்ப ஆப்பிள்னா வெறுமனை அரைச்சிட்டு குடிக்கலாம், மாதுளையும் அந்த மாதிரி இயற்கையான

0: முறையில் அப்படியே அரைச்சி வடிகட்டி குடிக்கலாங்க. அதோட சர்க்கரை மற்றும் ஐஸ் இதெல்லாம் சேர்க்காம குடிச்சிங்க அப்படின்னா அதோட பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடிச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையான பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இது எல்லாமே நிறையா நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சருமம் பாதுகாக்கப்படும். என்னைக்கு மார்க்கெட்டில் எந்த காய் விலை மலிவாக கிடைக்குதோ அந்த காய்கறிகள் அந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்தந்த பருவகால நோய்களை தடுக்கலாங்க.
1: இந்த காற்று காலத்துல நம்மளுடைய சருமத்தை எப்படி பராமரிக்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி. ரத்னம் அவர்கள்.

கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி வாசிப்பாளர் உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. 1ஆம் வகுப்புலேருந்து தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரைக்கும் பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பிப்பதற்கான இணையதள முகவரி tnesevai.tn.gov.in. விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதி.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7 மணிக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாக உச்சத்தில் தொழில் முனைவர் ஆர் பிரியதர்ஷினி அவர்களின் பங்கேற்பில்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தில்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய 3 கோரிக்கைகளில் 2 மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இப்போ நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047 கிட்டத்தட்ட 50% மேலே நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்போ நிறைய கோரிக்கை வச்சுங்க. அந்த கோரிக்கை முழுவதுமே வந்து எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகிட்ட பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது

0: தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஒராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும் வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற் குடையினை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மைப் பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனா

ஆஸ்திரேலியாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2-20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது.
2: திருப்பூர் கோட்டத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, வாடிக்கையாளர்களின் தேவைகள் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் திருப்பூர் அஞ்சல் கோட்டத்துக்குட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் 23ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பெயர், முகவரி, பிறந்த தேதி திருத்தம், செல்லாத பாலிசி மீட்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தேவையான ஆவணங்களுடன் பங்கேற்று பயன்பெறுமாறு அஞ்சல் கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
3: திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் நிறுவனம் இணைந்து 18 முதல் 35 வயது வரையிலான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு இந்த இலவச பயிற்சியை வழங்குகின்றன. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத கால இப்பயிற்சி சென்னையில் நடைபெறும். பயிற்சியின் போது இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை தட்கோவால் வழங்கப்படும். பயிற்சி முடிந்ததும் மாத ஊதியம் ரூபாய் 18,000 முதல் 22,000 வரை பெறும் வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படும். விரும்புவோர் www.thatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்.
4: 2026-27ஆம் ஆண்டுக்கான காரிப் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், சோளம், வரகு, மரவள்ளி, வெங்காயம், மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என திருப்பூர் மாவட்ட வேளாண் துறை அறிவித்துள்ளது. கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அருகில் உள்ள சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். பயிர்களுக்கு ஏற்ப காப்பீடு தொகை மற்றும் பதிவு இறுதி தேதி மாறுபடும் நிலையில் நெல், மக்காச்சோளம், சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இறுதி தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணை மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சுமார் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை அடுத்து பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவை வழங்கியதை அடுத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் பாசன பகுதியில் நிலையில் உள்ள பயிர்களை காப்பாற்ற சிறப்பு நனைப்புக்கும் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முடிய 15 நாட்களுக்கு அமராவதி பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு 440 கன அடி வீதம் மொத்தம் 570.24 மில்லியன் அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேலும் அமராவதி ஆற்றில் உள்ள 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் மூலம் பாசன வசதி பெறும் 7,520 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு வரும் 3ஆம் தேதி வரை 135 நாட்களில் 80 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு, 55 நாட்களுக்கு தண்ணீர் அடைப்பு என்ற அடிப்படையில் தகுந்த இடைவெளி விட்டு வினாடிக்கு 300 கன அடி வீதம் மொத்தம் 2,074 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அமராவதி அணையில் நீர்மட்டம் மொத்தமுள்ள 90 அடியில் 51.45 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 53 கன அடியாகவும் உள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இணையதளத்தில் பதிவேற்றப்படும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே சுகாதார

0: சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், இந்த புதிய நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. சபரீஷ். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்த

பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பிம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னித்தாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னித்தாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1,00,000 ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரீன், அர்ஜுன் எரிகைசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார்.
இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்பு

0: செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெற.
0: நிகழ்ச்சியில் இன்று மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள். தொடர்ந்து திருத்துறைப்பூண்டியில் நாளை நடைபெற உள்ள தேசிய நெல் திருவிழா குறித்த சில தகவல்களை வழங்குகிறார் ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் அவர்கள்.

0: முதலில்
1: நித்தா நித்தா நெல்லு சோறு, நெய்மானக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்கு.
2: அக்கா முத்துலட்சுமி அக்கா, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு, மச்சான் நினைப்பு வந்துருச்சாக்கும்.
1: ஆமா பூங்குடி, நேத்து காலையில கடலுக்கு மீன் பிடிக்க போன மனுஷன் இன்னும் வீடு திரும்பல. போறப்பவே உனக்கு பிடிச்ச வஜ்ர மீனையும் சுறா மீனையும் கொண்டு வரம்புள்ளன்னு போனாரு.
2: நம்மள மாதிரி மீனவர்களோட வாழ்க்கையே தினம் தினம் மரணத்தோட போராடுறது தானக்கா, என்னமோ புதுசா பயப்படுறிய இன்னைக்கு போய்.
1: எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி பூங்குடி, ராத்திரியே வந்துருவாருன்னு ஆசாசையா அம்மியில கையாலையே மசாலாவை அரைச்சி காணாங்கழுத்தி மீனை வாங்கிட்டு வந்து குழம்ப நல்லா காரசாரமா வச்சேன். வருவாரு வருவாருன்னு வாசலை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு படபடன்னு இருக்கு.
2: முத்துலட்சுமி அக்கா, நம்ம மீனவ வம்சத்துல பிறந்துட்டு நீ இப்படி பயப்படலாமா? அச்சங்கிறது நம்ம அகராதியிலேயே இல்ல, தைரியமா இருக்கிற ஆளுங்க நாம, நீ பயப்படலாமா?
1: சாரி சாரி பூங்கோடி, உன் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி, சோறு போடுறேன், வந்து கொஞ்சம் சாப்பிடு.
2: சாப்பிட்டுக்கலாம்க்கா, மொத நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன்.
1: சரி சொல்லு.
2: என் பையன் புதுசா டச் போன் வாங்கி கொடுத்தான்னு சொன்னேன்ல?
1: ஆமா.
2: அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே வரப்ப பேஸ்புக்ல போஸ்டர் பார்த்தேன்.
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது பூங்கடி, விஷயம் என்னவோ அத சொல்லு.
2: ஏக்கா நமக்கான செய்தி தாக்கா அது. ஆமாக்கா, மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள்னு போட்டிருந்தது.
1: அடா
2: ஆமாக்கா, அத பத்தி ஏக்கா அந்த ரேடியோவை கொஞ்சம் ஆன் பண்ணுக்கா, மணியாச்சு.
3: வணக்கம் நேயர்களே, மீன் பிடிக்க நிறைய மீனவர்கள் கடலுக்கு போறத நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து என்ன மாதிரியான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் பயன்படுத்துறாங்க, பயன்படுத்தணும் அப்படின்றத பத்திலாம் நிறைய தகவல்களை சொல்வதற்காக இன்னைக்கு உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம்.
4: சார் வணக்கம். சார்
3: மீன் பிடிக்க கிளம்புறாங்க, அதுவும் இந்த கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள் கூட கடல்லயே இருக்கிறவங்கெல்லாம் சில மீனவர்கள் இருப்பாங்க. அப்போ கிளம்பும் போதே அவங்க பயன்படுத்தக்கூடிய உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்றத சொல்லுங்களேன்.
4: உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படின்னா அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ கடலில் வந்து மீன் பிடிக்கிறது ஆபத்து நிறைந்த தொழில்களில் மிக முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் இருந்து வேலை பார்க்கறதும் கடலில் போய் ஒரு மீன் பிடிப்பில் இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. முக்கியமாக வந்து அந்த பேரிடர் காலங்கள், அந்த டிசாஸ்டர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான காலங்களில் புயல், தீ விபத்து, மீன் படகு ஒன்றோட ஒன்று மோதுது, அப்புறம் பனிக்கட்டி பாறைகள் மாதிரி இதெல்லாம் மோது

0: அப்புறம் திடீர்னு வந்து நீர் கசிவு ஏற்படுறது போட்ல. ஸோ இந்த மாதிரி வந்து கடல் பயணத்தில் அவங்க மீன் பிடிக்க போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து டிசாஸ்டர் டைம்லாம் ஆபத்துகள் இருக்கு. அது இருக்கும்போது அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஆபத்து இருக்கிற சமயத்தில் வந்து அவங்க தவறி விழுந்துடுறாங்க, இல்லை போட்டு வந்து பிரேக் ஆகி அதில் ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டு போடுது, இல்லை வந்து மீன்பிடி படகுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அது மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஆகும்போது அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சடனாக வந்து அவங்களுடைய அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து உடனே கீழே விழுற மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து அந்த மீன்பிடி படகுல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. சுரங்க தொழிலுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஆபத்து நிறைந்த மீன்பிடி தொழில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் இதுமாரி அவங்களுடைய இன்னுயிரை வந்து இழக்கிறார்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய உயிர் பாதுகாப்பு கவசம், லைஃப் பாய் அப்படின்னு சொல்லுற உயிர் பாதுகாப்பு வளையம், ஸோ அதேமாரி லைஃப் ராப்ட், லைஃப் போட்டு, அடுத்து வந்து இமர்சன் சூட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையில் ஒரு 5 வகைப்படுத்துதல் இருக்கும். ஸோ இதே மாதிரி இதை வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாங்கன்னா தவறுதலாக ஏதாவது ஒரு சம்பவம் நிகழும் போது அந்த சம்பவத்திலிருந்து அவங்களுடைய இன்னுயிரை காப்பாற்றிக்கொள்ள மிக ஏதுவாகவும் இருக்கும்.
1: சரிங்க, என்ன மாதிரியான சாதனங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க.
0: நமக்கு வந்து சாதனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து சொன்னா உயிர் பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் பாதுகாப்பு லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஏரியாலாம் இந்த கொடைக்கானல்
1: லேக்ல போகும்போது போட்டுப்போம்.
0: லேக்கில் இப்போ வந்து படகுகளை பயன்படுத்துகிறவங்களுக்கு நம்ம படகு பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து வேர் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த போட்டில் நம்ம வந்து அவங்க ஃபிஷிங்கில் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது அவங்க தவறுதலாக விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னென்னா லைஃப் ஜாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பு வலை அப்படின்னு சொல்லுவோம், லைஃப் பாயா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து உயிர் பாதுகாப்பு மிதவைன்னு சொல்லிட்டு லைஃப் போட்டு. அடுத்து உயிர் பாதுகாப்பு தெப்பம் இருக்கு, இன்ஃப்ளேட்டட் லைஃப் ராப்ட்னு. அடுத்து வந்து இம்மர்சன் சூட்டும் இருக்கு, நீரடி உடை. ஸோ இந்த மாதிரியான 5 வகை உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்கு.
1: இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான சாதனங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் ஒரு 2-3 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சது தான், எங்களுக்குன்னா கேட்கக்கூடிய பொதுவான நேயர்களுக்கும் இது தெரிஞ்சது தான். ஒன்று வந்து லைஃப் ஜாக்கெட்டு, இன்னொன்று லைஃப் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டியூப் மாதிரி சுற்றி போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சிவப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியதை நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிதவை, அப்புறம் லைஃப் போட்டு, இதெல்லாம் சொன்னீங்க. இது எல்லாமே ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அதில் ஏதாவது ஒரு கவனக்குறைவு இருக்கா? ஏன்னா நம்ம பார்ப்போம் வெல்டிங் செய்கிறவர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, கருப்பு கண்ணாடி போட்டுக்கணுன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் அவர் போட்டுக்க மாட்டாரு. இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு அவர் பாட்டுக்கு சர்றன்னு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பின்னாடி கண்ணில் ஒரு சின்ன துளி பட்டுச்சுன்னா அந்த பார்வை இழப்பை ஏற்படக்கூடிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த 5 வகையான உயிர் பாதுகாப்பு சாதனங்களை சரியான முறையில் மீனவர்கள் பயன்படுத்துகிறாங்களா, எப்படி இருக்குங்க நிலவரம்?
0: அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்களை பற்றியான விழிப்புணர்வும் சரி, மீனவர்கள் இடத்துல நிறைய முறை நாம் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தின் சார்பாகவே நிறைய விழிப்புணர்வு முகாம் நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்கலைக்கழகத்தின் மூலமாக வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு கழகம் ஃபண்டிங் ஏஜென்சி மூலமாக போட்டு டிரைவர் லைசன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர், அதாவது போட்டு டிரைவிங்க்கு பண்ணுறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற அந்த ஒரு ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த கடந்த வருடங்களில் ஒரு 3 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ லைசன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம வந்து மீனவர்கள்ட்ட நேரடியாக பேசும்போது நம்ம அரசாங்கமும் சரி, மெக்கனைஸ்டு வெசல் சொல்லக்கூடிய விசைப்படகுகள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீப்சி ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபடக்கூடிய படகுகள், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படகும் அதனுடைய நீளத்திற்கு தகுந்தார் போல், அது மட்டும் இல்லாமல் சிறிய வகையிலான ஃபைபர் படகு, நாட்டு படகுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த படகுகளுக்கும் தகுந்த மாதிரி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் இருக்குது, 8 மீட்டர் இருக்குது, 10 மீட்டர் வகையிலான ஒவ்வொரு வகை அவர்களுடைய சௌகரியத்தை தகுந்தார் போல் அவர்களுடைய ஃபினான்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அந்தந்த போட்டுக்கு மாரி லைஃப் பாயானா எத்தனை இருக்கணும், லைஃப் ஜாக்கெட் அப்படின்னா எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறையே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஒவ்வொரு முறை வலியுறுத்திட்டு இருக்கு. நமக்கு இந்த டீப்சி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, 70%, 30%, 60%, 40% சொல்லிட்டு ஃபண்டிங் அந்த டீப்சி இதே இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து என்னென்னா அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைஃப் பாய், லைஃப் ஜாக்கெட் அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்டு சப்சிடி ஸ்கீம்லையும் வந்து நம்மளோட மாநில அரசாங்கம் மீனவர்களுக்கு இதுமாரி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து முறையாக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் போகும்போது அதை நம்ம அவங்க வந்து எளிதில் அடையாளம் காணும்படியான எல்லாருக்கும் தெரிய மாதிரி இருக்கிற இடத்துல போட்டில் வச்சிருக்கணும். ஏன்னா அந்த போட்டில் இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ விசைப்படகில் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு 11 பேர் வந்து பயணம் பண்ணுவாங்க, டிப்சிக்கு போகிறவங்கனா ஒரு 15 பேத்துக்குள்ளே போவாங்க. ஸோ அந்த 15 பேத்துக்கும் திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு போட்டுக்கு ஏதாவது ஒரு மீன் பிடிக்க போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு, போட்டு முழுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு அசாதாரண ஒரு சூழல் நிலவும் போது அவங்க தன்னுடைய இன்னுயிரை காப்பாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக முதல்ல வந்து என்னென்னா லைஃப் ஜாக்கெட் தான் அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ அந்த பயணம் செய்யக்கூடிய அத்தனை பேர் அந்த போட்டில் இருக்கிற குரூஸ் சொல்லுவோம், அத்தனை பேத்துக்கும் இந்த லைஃப் ஜாக்கெட்னா அது எந்த இடத்துல போட்டில் வச்சிருப்பாங்கிறத புரிந்துணர்வதில் அத்தனை பேத்துக்கு தெரியணும், லைஃப் பாயா எங்கே வச்சிருப்பாங்கிறது தெரியணும், லைஃப் ராப்ட் பெரிய பெரிய மீன்பிடி கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ராப்ட் அந்த லைஃப் போட் அப்படின்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு டீப்சி போகிற பெரிய பெரிய போட்டு அந்த கப்பல்லாம் வச்சு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எது எது எதுக்கு வச்சிருக்கோம், அது எந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து பேரிட காலங்களில் நிகழ்வு நடக்கும்போது அப்போ உடனே அவங்க வந்து முதல்ல செய்கிறது என்னென்னா இந்தமாரி அங்கே இருக்கிறத எடுத்து அவங்க மாட்டிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டு மாரி இதை வந்து

0: ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு நம்ம உடனே வந்த இடத்துல வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது மிக முக்கியமானதாக பார்க்கும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வீட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பொருள் இருக்கும், கரண்ட் நிற்கும், டார்ச் லைட் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவோம். அது இருக்கும், ஆனால் அது எங்கே இருக்கும் அப்படின்றது தெரியறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரு படகுல பயணம் செய்யக்கூடியவங்க, அதுவும் நீங்கள் டீப் சீன்னு சொன்னீங்க, கடல் உள்ளார போகிறவங்க நிச்சயமாக அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சில படகுகளை பார்த்துருப்போம், அந்த லைஃப் பாய்லாம் வெளியில் தெரிகிற மாதிரியே கூட வச்சுருப்பாங்க, டக்குன்னு எடுத்து உடனே பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஒரு புரிதலுக்காக சொல்லுங்களேன், இப்போ ஒரு கடல் உள்ளார போகிறாங்க, எங்களுக்கெல்லாம் என்ன புரியுது அப்படின்னா, கடல் அலைன்றது வந்து கடற்கரை ஓரமாக தான் இருக்கும், ஆனால் நடுக்கடலில் வந்து பெரிய அலைகள் இருக்காது, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. ரொம்ப கடலில் பயணம் செய்யாதவங்களுக்காக கடல் நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கடல் அலைகள் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது எப்போ அடங்கும், அதுக்கப்புறம் கடல் வந்து அமைதியாக ஒரு ததும்புற நிலையில் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது இந்த கடல் அலைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து பெருவாரியாக வந்து பொதுமக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாமே இந்த கரையில் தான் நம்ம வந்து அலைகள் வந்துட்டு உடனே போயிடும், அது நம்ம ஆழத்தில் பெருவாரியாக பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம கரையில் நிற்போம், அதை தாண்டி ஒரு சில பேர் ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக கொஞ்சம் கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி உள்ளே போவாங்க. ஸோ ஈவன் அந்த இடத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அலைகளோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சிறிய லெவலில் இருக்கும். அது வந்து என்னென்னா, அலைகள் வந்து இதே வந்து இந்த ரப்ஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு காம் வாட்டர் சி அப்படின்னு சொல்லிட்டு பீச்சை வந்து வெவ்வேறு வகைப்படுத்தலாம். இந்த ரப் சி அப்படிங்கிற இடத்துல மோஸ்ட்லி வந்து கவர்மெண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து குளிக்க வேணாங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி அங்கே யாருமே வந்து பயணிக்க வேணாம், அதில் வந்து குளிக்க ஏற்படணும்னா கட்டாயம் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அலைகள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி அந்த ஜோனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி, இது நார்மலான டைம்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி எடுக்கும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஆடும்போது அதோட டைடலோட அந்த கரண்ட்டோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து கரையிலேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து டெப்த்து கூடும், அதே நேரத்தில் வந்து அந்த விண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெப்த்து கூடும். ரெண்டாவது அங்கேயும் அலைகள் வந்து இருக்கத்தான் செய்யும், அதாவது இங்கே இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனாலும் அங்கே வந்து டெப்த்து கூடு அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்களை அவங்கள போட்டு இது பண்ணும்போது இந்த வர்ணம், அது ஒவ்வொன்றும் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் இல்லை அப்படின்னா எளிதில் புலப்படக்கூடிய ஆரஞ்சு வர்ணம். ஸோ அந்த ஆரஞ்சு வர்ணம் அப்படின்னா கடலில் நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரியும் ப்ளூ கலரில் இருக்கும், ஒரு சில இடங்களில் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மெஜாரிட்டி அதிகபட்சமாக பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வர்ணம் அப்படின்னு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வரும்போது எளிதில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய அனைவரும் எங்கிருந்து பார்த்தாலும் இவங்க யாரோ ஒன்று விழுந்திருக்கு, ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது.
1: ஆனால் உள்ளுக்காட்டல் ரொம்ப அதிகமாக இருக்குமா, உள்ளார தரையில் இருக்கிற மாதிரி அது அந்த அளவுக்கு தூக்கி தூக்கி அடிக்குமா, உள்ளார எப்படி இருக்கும்? இல்லை
0: உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் இருக்கிற மாதிரியே தான் நமக்கு அந்த விண்டோட ஃப்ளோ வந்து அப்படியே அந்த அப்படியே மேலேயும் கீழே அப்படியே ஒரு அலைந்தல் அந்த மாதிரி தான் வரும். பட் அதில் வந்து என்னென்னா இப்போ இந்த கரைனால் நமக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போனால் கூட மறுபடியும் திருப்பி கரைக்கு வந்துட்டு வந்துட்டு மறுபடியும் திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பட் நீங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் தொடர்ச்சியாக அது வந்து வாய்ப்பு வந்து அது ரொம்ப நேரம் நம்ம அதில் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அது உடனே வந்து காப்பாற்றுற அளவுக்கு இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அந்த ஜிபிஎஸ் பேஸ்டு எக்யூப்மெண்ட் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க நியர்பை படகுகள் யாராவது ஏதாவது ஒன்று இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த போட் நம்பர் இதில் இத்தனை பேர் இருந்தாங்க, அந்த போட் இன்னும் கரைக்கு திரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஏனைய பிற படகு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு அப்போ அவங்ககிட்ட சொல்லும்போது அங்கேருந்து இதுமாரி ஒரு போட் அங்கே ஒன்று இது கவுந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக வந்து அவங்கள வந்து மீட்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இது நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் காலங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் கூட இருக்கும், பட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக தான், ஏன்னா மீன்பிடி தொழில்கள்ங்கிறது நார்மலாக காமன் மேன் யாரும் போக முடியாது. அதில் அனுபவம் அதிலேயே அனுபவம் மிக்க காலங்காலமாக மீன் பிடிக்கிறது அவங்க வந்து தொழில் அது பாரம்பரிய தொழிலாக இருந்து அதுலேயே கடல்னா என்ன கடலோட முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய தொழில் வளங்களை மீன் வளங்களை அதனுடைய ஆபத்துக்களை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இயல்பான வாழ்க்கை வாழ்றதுனால அது அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்.
1: ஆனால் இப்போது சாதனங்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஜாக்கெட்டு லைஃப் பாய் அப்புறம் மிதவை இதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா இப்போது அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக இந்த ஜிபிஎஸ் தவிர ஏஐஎஸ் அப்படின்ற ஒரு இது கூட அவங்கக்கிட்ட இருக்குது, அதன் மூலமாக நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு வந்துடலாம்னு சொன்னீங்க. ஆனால் பொதுவாக பேரிடர் அப்படின்றது வந்து கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு கப்பலுக்கு என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பொதுவாக நமக்கு பேரிடர் அப்படிங்கும்போது இப்போ 2004 முன்னாடி வரைக்கும் பெரிய அலை அப்படி பேரலை அப்படின்லாம் நம்ம வந்து யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்.
1: ஆழி பேரலை
0: அப்படின்னு 2004 டிசம்பர் முன்னாடி எல்லாம் வந்து அலைகள் அப்படிங்கறது வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்ச
1: வார்த்தையே
0: கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா அந்த 2004 பிறகு அலையை தாண்டி ஆழி பேரலை அப்புறம் அந்த சுனாமிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு, அப்பதான் வந்து கடல் தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்பப்பட்டது. ஸோ அது வந்து என்னன்னா அந்த டிப்ரெஷன் வந்து அங்க வந்து வேவ் கிரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நகர்ந்தனால ஸோ அந்த மாதிரி ஒரு பேரிடர். அது மட்டுமல்ல அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த புயல்கள்லாம் நிறைய வருது, ஓகி புயல், கஜா புயல், அதுமாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஷன்ல ஏற்படக்கூடிய அந்த டிப்ரெஷனால் வரக்கூடிய அந்த இதனால் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேரிடர் வரும்போது அது நார்மலாக வந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ

0: மாதிரி வந்து பர்டிகுலரா இந்த மாதங்கள்ல உங்களுக்கு வந்து மழை காலங்கள்ல மழை வந்து அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு
1: புயல் எச்சரிக்கையும் கொடுக்குறோம்.
0: புயல் எச்சரிக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட் ஆபீஸ் மூலமாவும் சரி வானொலி நிலையம் மூலமாவும் சரி உங்களுக்கு வந்து கிளியரா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி போயிருக்கிறவங்க யாருக்காக ஒருத்தராங்க அப்படி போகும்போது அப்ப அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் அந்த சேட்டலைட் மூலம் இயங்கக்கூடிய கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலமா அவங்களுக்கு தகவல் பரிமாற்றப்பட்டு அவங்களை வந்து பாதுகாப்பா கரை திரும்புறதுக்கு ஏதுவானதா இருக்கும்.
1: நெருப்பு பிடிக்கிறது அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: இல்லை நெருப்பு பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன, இது வந்து ஒரு அஜாக்கிரதையான ஒரு விஷயம் பார்க்கும்போது நெருப்பு பிடிக்கிறதுல பல வகைகள் இருக்கு. எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு இருக்கு. எலக்ட்ரிக்ல இப்ப நம்ம வீட்டிலேயே வந்து ஏசி எல்லாம் பயன்படுத்துறோம். ஸோ அப்போ அங்கே வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. அப்படி ஆகும்போது அப்போ அது மூலமாக வந்து ஃபயர் ஆகிறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமான அதுவும் இல்லை, நம்ம வந்து கிச்சன் மாரி அங்கேயே சமைச்சிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 15 நாள் 30 நாள் 1.5 மாதம்லாம் டீப்சிக்கெலாம் ஃபிஷிங்கெலாம் ஆழ்கடல் மீன்பிடி போகும்போது 1.5 மாதம் தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான சமையல்லாம் வந்து வேலை வேலைக்கு அவங்களே அவங்க சமைச்சு வராங்க. அப்போ அந்த கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுல ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவனக்குறைவுகள் ஏற்படும் போது இதனால வந்து ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குது. பட் வந்து கப்பல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அது வேறு மாதிரி, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுனா மீன்பிடிக்க படகு படகுல இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து வந்தால் உடனடியாக அவங்க வந்து மற்றவங்களுக்கு தொடர்பு கொண்டு இதிலிருந்து ஒன்று வெளியேறி மற்றவங்களுக்கு தகவல் சொல்லி அதை அணைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை அதை உடனடியாக தற்காத்துக் கொள்வது அதை தான் பார்க்கணும் நம்ம.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: 5 வகையான உயிர் பாதுகாப்பு சாதனங்களை ஆரம்பத்தில் சொன்னீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவசம் அப்படின்றது நம்ம போட்டுக்கிற சட்டம் மாதிரி இருக்குமே, அதுதானா?
0: ஆமாங்க. லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்றது நம்ம நார்மலாக ஆண்களும் சரி பெண்களும் சரி இல்லை சிறு வயது உள்ள குழந்தைகள் அதாவது அடல்ட்னு சொல்லுவோம் சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் தனியாக சுட்டுருக்கு. அது நம்ம ஒரு சட்டையை வேர் பண்ணுற மாதிரி இந்த உயிர் பாதுகாப்பு சாதனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ லேக்கெல்லாம் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வியர் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ளேயே போட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அது ஏன்னா நம்ம தவறி விழுந்ததுக்கு அப்புறம் அதை அணிய முடியாது. ஏன்னா தவறி விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே உள்ள சூழ்நிலையில் நம்ம வந்து தண்ணியில் மூழ்கிட்டு இந்த மாதிரி அதில் போராட்டிட்டு இது லைஃப் பாய் என்னன்னா இதை நம்ம வந்து நார்மலாக வந்து இப்போ லைஃப் ஜாக்கெட்டை சொன்னால் பாதுகாப்பு கவசத்தை நம்ம வந்து போட்டுட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். பட் வளையத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம போட்டுட்டு நம்ம பண்ண முடியாது. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மீனவர்கள் மீன்பிடி படகுல இருந்து தவறி விழுந்துட்டார் மேன் ஓவர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது MOB அப்படின்னு சொல்லிட்டு படகுலேருந்து தவறி விழுந்துட்டார் அப்படின்னா அப்போ வந்து என்னன்னா லைஃப் ஜாக்கெட் அவரால் அக்சசபிளாக இல்லை பண்ண முடியல அப்படின்னு சூழல் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணணும்? உடனடியாக அடுத்த ஆப்ஷன் என்னன்னா இது ரெண்டாவது முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையம் அந்த லைஃப் பாயா அப்படிங்கிறது லைஃப் பாயா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதை வந்து சுற்றி கயிறுகளால் இணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கயிறு இருக்கும். விழுந்துட்டாரு அப்படின்னு உடனே நமக்கு அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா டக்குனு தூக்கி போடணும். தூக்கி போட்டோன்னா அவர் அதை பிடிச்சிட்டு உள்ள வந்து கையை பிடிச்சிட்டு அந்த கைத்த பிடிச்சிட்டு இது வந்து 4-5 பேர் அதை ஹோல்ட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இதுதான், அதுதான் லைஃப் பாயா.
1: இது வந்து வளையம்
0: வளையம்.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதவை அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அது என்னங்க?
0: அதாவது லைஃப் போட் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் அதாவது சதுர வடிவம் இல்லை செவ்வாய் வடிவத்தில் ஒரு தட்டையான ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அது ஒரு ஃப்ளோட்டிங் இது. ஸோ 6 பேர் வந்து ஒரே நேரத்தில் தாங்கக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வகையான ஒரு போட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடியில் கலந்து பிளாஸ்டிக்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட அந்த ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கும் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதப்பு பொருளை நிரப்பியோ இல்லை வந்து காற்று அறைகள் அதாவது அந்த ஏரோட ஃபோர்ஸ் வச்சியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது கயிறு பிடிச்சு அப்படியே இழுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலரில் இல்லை வந்து சிவப்பு நிறைய இதில் பிரதிபலிப்பு அதாவது ரிஃப்ளெக்டார்ஸ் சைடில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க.
1: அடுத்தது தெப்பம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க?
0: இது வந்து தெப்பம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா இன்ஃப்ளேட்டட் லைஃப் ராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராஃப்ட் இது லைஃப் ராஃப்ட் அப்படின்னு
1: சொல்லுவோம்.
0: இது நல்ல பெருசாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து ஒரு 6 பேர் சொன்னோம் லைஃப் போட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6லேருந்து ஒரு 20-25 பேர் வரைக்கும் அதிகபட்சம் தாங்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும். இது வந்து என்னென்னா ஒரு கயிறு மாரி வச்சுருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து

0: 15 மீட்டர் லென்த் உள்ள கயிறு வச்சு சுருட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சி இழுத்த உடனே இது அப்படியே ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து போட் மாரி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடுகளில் பயணம் செய்யும்போது டென்ட் போடுற மாரி பாக்ஸ் மாரி இருக்கும். அதை பிடிச்சி நம்ம புல் பண்ணும்போது இழுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டென்ட் மாரி ஓப்பன் ஆகும். அந்த டென்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகாத வாரிக்கு ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அப்படியே நம்ம வந்து உள்ள உட்காந்துலாம் எவ்வளோ பேர் இருக்கிற அளவுக்கு.
1: அடுத்தது ஒன்று, நீரடி உடை ஒன்று சொன்னீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த நீரடி உடை வந்து இந்த சப்மரீனில் போறவங்க இல்லைனா வந்து கீழே வந்து என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றவங்க, கடல் அடியில் வந்து என்னென்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த கடல் நீரடி உடை அப்படின்றது வந்து எப்படி ஒரு உயிர் பாதுகாப்பு சாதனமாக செயல்படுதுன்றதை சொல்லுங்களேன்.
0: இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் பாதுகாப்பு சாதனங்கும் போது இது வந்து என்னென்னா உடலை முழுக்க வந்து அப்படியே மூன்ற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து என்னென்னா நம்ம மீட்பு உடைன்னு சொல்லலாம், இல்லை நீரடி உடை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து இது நார்மலாக இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம மீன்பிடி படகளை வந்து பெரிய அளவில் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து என்னென்னா ஒரு வெளியில் வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்டாக வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறவங்க, இப்போ ஒரு எண்ணெய் கலன்கள் அதாவது ஆயில் ஷிப்பிங் அந்த மாதிரி இது பண்ணி பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா இது வந்து தலையை வந்து கவர் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். உடம்புல வந்து முகம் மட்டும் தெரியற மாதிரி ஃபுல்லா தலையில இருந்து பாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணி ஷூட் மாதிரி இருக்கும். ஃபுல் ஷூட் மாதிரி இது அப்படியே ஃப்ளோட்டிங் மாதிரி அப்படியே வச்சு.
1: ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குமா?
0: ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வராதுங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா நம்ம நார்மலா ஒரு ஷூட் மட்டும் தான். இது ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு ஏதாவது தவறி விழுந்துட்டாங்கன்னா அதுல இது ஆனா வியர் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். இது போட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை போச்சு இல்ல ஷிப்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இதை போட்டு அப்படியே இது பண்ணி போடுவாங்க. இது வந்து என்னன்னா அந்த மிதக்கும், அதனாலதான் இம்மர்சன் ஷூட் அப்படிங்கறத இதை சொல்றாங்க.
1: சரிங்க, எல்லாம் வாங்கிடுறோம். ஆனால் இது வந்து பராமரிப்பு முறைகள் ஏதாவது இருக்கா? நம்ம மீனவர்கள் வந்து என்ன மாதிரி இந்த பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தணும்? ஏன்னா வாங்கி வச்சுருப்போம், அது வந்து எப்பயாவது தான் தேவைப்படும். ஆனால் எப்பயாவது தேவைப்படும்னு நினச்சி அதை சரியாக பராமரிக்காமல் விட்டு தேவைப்படும்போது அது பயன்படாத போகிறது நிறைய இடங்களில் நடக்குது. இது எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற முறைகளையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் மீன்பிடி படகை வச்சிருக்கிறோம் இல்லை ஆழ்கடல் மீன்பிடிப்பு போகிறவங்களும் சரி, இதனுடைய அவசியத்தை உணர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து லைஃப் ஜாக்கெட்னா அந்த அத்தனை போட்டு நீளத்துக்கு இத்தனை லைஃப் ஜாக்கெட் இருக்கணும். அதே மாதிரி அந்த போட்டில் எத்தனை பேர் பயணிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு தேவையான அளவுக்கு லைஃப் ஜாக்கெட் லைஃப் பாயெல்லாம் வச்சிருக்கணும். அது முறையாக வந்து வருடத்துக்கு ஒவ்வொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பராமரிப்பு பண்ணி அதை வந்து ரெனியூவல் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் வந்து பண்ணியிருந்தால் தான் நமக்கு இப்போ வந்து பயன்படுத்த முடியாத சூழல் வராது அப்படிங்கிறது யாரும் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஆபத்து நிறைந்த ஒரு தொழில் அப்படிங்கும்போது இது பாரம்பரியமாக அவங்க பண்ணிட்டுருக்கனால அது அவங்களுக்கு வந்து எளிதாக அவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த பேரிடரோ இல்லை ஒரு சாதாரணமான ஒரு சூழல் இருந்தாலும் எதுவும் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து கடலில் நம்ம அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஒருவேளை ஒரு சூழல் ஒரு ஏற்பட்டு ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது இப்போ அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரியான உயிர் பாதுகாப்பு சாதனங்களோட தேவை வந்து மிக அத்தியாவசியமாக பார்க்கப்படுது. அப்படி பார்க்குறச்ச நமக்கு வந்து அவங்க வந்து அதை முறையாக பராமரிப்பு பண்ணி அதை கரெக்டாக அந்த ரெனியூவல் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட அந்த மீன்வளத்துறையை சார்ந்தும் சரி இல்லை வந்து எம்எம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோடலாம் இது சரி அதை கரெக்டாக வந்து பராமரிப்பு பண்ணி வச்சுட்டு இருந்தா. ஸோ இது அவங்களுடைய இன்னுயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று ஏதுவாக தான்
1: வருடத்துக்கு ஒரு முறையாவது அது நல்லபடியாக இருக்கான்றது அது பராமரிப்பு பார்க்கணும்.
0: ஏன்னா இது ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கடலில் தேவைப்படும் போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷிங்கில் போயிட்டு இருப்பாங்க, வலையை போட்டிருப்பாங்க. அப்போ இந்த இடையில என்ன பண்ணுவாங்க, இப்போ மீனவர்களே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கிட்டு ஒரு வலையத்தை தூக்கி போட்டு விளையாடுற ஒரு சூழல் உண்டு. சும்மா அப்படி எடுத்துகிட்டு ஒரு மீன் எடுக்கிற மாதிரி போய் வலையை கீழேருந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும், வலையை மேலே தூக்கி விடுற மாதிரி. அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலையத்தை போட்டு போகும்போது அப்போ அந்த தண்ணியில் வந்து படும்போது அதை வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி ஸோ அதை முறையாக பராமரிப்பு பண்ணாங்கன்னா அதனுடைய அந்த லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராடக்டோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
1: சரிங்க, இப்போ கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு நிறைய இந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் பற்றி அதை பற்றிய தகவல்கள்லாம் கூட சொன்னீங்க. கொஞ்சம் மற்றவர்களும் ஆர்வத்தோடு கேட்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கடலுக்கு நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் கேட்டேன். இப்போ வந்து நிறைய நம்ம உள் கிராமங்கள்லேயே வந்து ஒரு குட்டை வைத்து மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது ஒரு உபரி வருமானமும் நான் தந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மீன் குட்டை வைத்திருக்கிறவர்கள் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு ஆலோசனைகள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் மீன் குட்டை, ஏன்னா அரசும் அதுக்கு ஆதரவு கொடுத்தது, நிறைய மீன் குட்டையை வைத்திருக்கிறாங்க. ஒரு அரை ஏக்கர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் பரப்பளவில் கூட இப்போ மீன் குட்டைகள் பெருசாகி வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக அவங்க பாதுகாப்பாக இருப்பதற்கான ஆலோசனைகள் ஏதாவது சொல்லுங்களேன்.
0: இப்போ நார்மலாக வந்து மீன் குட்டைகள் அப்படின்னு பார்க்கும்போது நன்னீர் மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம், இறால் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கரண்ட்டு அதாவது நமக்கு வந்து அதில் வந்து நீர் ஏற்றிகள் அப்படின்னு சொல்லுவோம், நீர் ஏற்றிங்கிறது ஏரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னென்னா காற்று வந்து செயற்கையாக உற்பத்தி பண்ணுறது. இப்போ நம்ம குளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வந்து இந்த ஆக்சிஜனோட லெவலுங்கிறது ஓரளவுக்கு சராசரியாக வந்து இத்தனை அடுக்கில் டெப்த்துக்கு இவ்வளோ டிஓ லெவல் இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம அந்த மீன்களை இருப்பு செய்யும் போதோ இல்லை இறால்களை இருப்பு செய்யும் போதோ அந்த எவ்வளோ இருப்பு செஞ்சுருக்குமோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம அந்த வந்து செயற்கையாக நம்ம வந்து காற்று வந்து உருவாக்கி கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து இறக்காமல் வந்து அந்த லைஃப் வரும், நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதில் வந்து அந்த காற்று இயக்கியை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ஸ்டால் பண்ணோம். அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம கரண்ட் மூலமாக வச்சு நம்ம வந்து கேபிள் மூலமாக கனெக்ட்

0: கொடுத்து அதை ரன் பண்ணுவோம். அதை தாண்டி கரண்ட் ஒருவேளை ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்போ அதுக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து ஜென்ரேட்டர் அப்படிங்கிற வச்சு ஆப்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ணும்போது இப்போ மழை காலங்கள்லாம் வந்து சுவிட்சை போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, இல்லை கேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடை அறந்து போகிற அந்த குளங்களோட கரையில் வந்து கேபிளை போட்டிருப்பாங்க, அதில் வந்து ரெண்டு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு சில நேரங்கள் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து ரொம்ப கவனமாக டேப் அடித்து அதை ஃபுல் கேபிளுக்குள்ளே ப்ரொவிஷன் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி இருக்கணும். இப்போ மழை காலங்களில் போகும்போது இது மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து நடந்திருக்கு தவறுதலாம். அப்போ மழை காலங்களில் வந்து அவசரமாக ஏரட்டர் போடணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, அந்த குளங்கத்தோட ஒரு கரையில் இருப்பாங்க, குளம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு குளங்களுக்கு தாண்டி இருக்கும்போது அப்போ அந்த ஏரட்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்ச் போடணும்னு சொல்லிட்டு மெயின் சுவிட்ச் இங்கே இருந்தாலும் அந்த ஏரட்டர் அந்தந்த குளங்களுக்கு உண்டான ஏரட்டர் அந்த குளத்தோட கரையில் தான் வந்து அந்த சுவிட்ச் வச்சிருப்பாங்க. அந்த பொத்தான அழுத்தத்துக்கு அங்கே போகும்போது தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஒயரு கொஞ்சம் சரியாக கனெக்ட் பண்ணி அதை ஓப்பன்ல இருக்கும், ரெண்டு ஒயர் அந்த சில்க் ஒயர்னு சொல்லக்கூடிய ஒயரை கனெக்ஷன் பண்ணி கேபிளை வந்து உள்ள கவர் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதில் போய் மழை காலத்திலேயே நமக்கு நார்மலான காலத்திலேயே வந்து கால் அதில் வச்சாலே டக்குன்னு ஷாக் அடிச்சிடும், பட் மழை காலத்தில் போகும்போது ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு சில நேரங்களில் உயிரிழப்பு கூட
1: மின்சாரத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்,
0: ரொம்ப கவனமாக அதை இருக்கணும் தான் பார்க்கணும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பொதுவாக கடலில் போகும்போது ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது திடீர்னு காணா போயிடுது அப்படின்னு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நீங்களும் அதே துறையில் இருக்கிறதுனால அதை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் உண்மைதானா, இன்னமும் அதெல்லாம் வந்து கப்பல்லாம் காணா போகுதா, அதை பற்றி ஏதாவது செய்திகள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஒன்று சொல்லுங்களேன்.
0: இல்லை இப்போ அதாவது பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து கப்பல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஓஷன், அதாவது கப்பல் அப்படின்னு பார்க்குறது நம்ம நார்மலாக மீன் பிடிப்படகுங்கிறது நம்ம டெய்லி ஒரு 100 நாட்டிக்கல் மைல், அதாவது ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறது 1.852 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
1: 1.852 கிலோமீட்டர் 852 கிலோமீட்டர் ஒரு
0: நாட்டிக்கல் மைல், கடல் மைலில் நம்ம வந்து நாட்டிக்கல் மைல் தான் சொல்லுவோம்.
1: 1.852 மைல்
0: கிலோமீட்டர்
1: 1.852 கிலோமீட்டர்
0: ஸோ 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அது வந்து கடலோட இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ அப்படி வந்து நம்ம போகும்போது இப்போ இழுவலை படகுலாம் போகிறாங்கன்னா அப்போ போயிட்டு டெய்லியும் போயிட்டு வரவங்க இருக்காங்க, வாரத்துக்கு போயிட்டு வராங்க தங்க கடலில் மாதம், இது எல்லாமே நார்மலாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு வராங்க. பட் ஷிப்புங்கிறது ஒரு கண்டம் விட்டு கண்டம் போகிறது, ஒரு நாடு விட்டு நாடு அப்படி போகும்போது ஒரு சில இடங்களில் போகும்போது அந்த மாதிரி வந்து மிஸ் ஆகி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம அந்த டைட்டானிக் கப்பலே வந்து பார்த்தீங்கன்னா முழுகி போய் தான் வந்து
1: அது ஒரு ஐஸ்பர்க் இடிச்சு ஒரு பனிக்கட்டி இடிச்சு
0: ஆகி அந்த மாதிரி இதாகி அப்படியே போய் கீழே போய் அப்படியே இதாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில நேரங்களில் நடக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில்
1: அறிவியல்
0: முன்னேற்றத்தினால நமக்கு
1: நிறைய ஏஐஎஸ்லாம் இருக்கும்போது
0: நமக்கு வந்து ஜிபிஆர்எஸ் ஏஎஸ் அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டர் பீக்கான் ரேடியோ பீக்கான்னு சொல்லுவோம், அதாவது இபெர்ப் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து எஸ்ஏஆர்டி சாட் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து வந்து டேட் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்டர்ஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு போட்டு எங்கேயாவது முழுகிருச்சுனாலோ இல்லை வந்து ஃபயராக இதாகிருச்சுனாலோ அதில் இருக்கிற அந்த அந்த எக்யூப்மெண்ட் அதில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து வாட்டர் பட்டுச்சுனாலே தண்ணி பட்டுச்சுனாலோ அதிலிருந்து டிரான்ஸ்மிட்டர் மூலமாக சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட்லேருந்து லேண்டுக்கு வந்து சப்போஸ் டு பி கம்யூனிகேட் அவங்களுக்கு வந்து தகவல் பரிமாறம் மட்டும் இமீடியட்டாக வந்து நேவியிலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து வந்து அந்த லேண்டிட்யூட் லான்ச் பண்ணி எந்த இடத்துல போச்சுங்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டங்களில் வந்து மிக அருமையான தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய வந்திருக்கு.
1: இருந்தாலும் அதை வந்து மதியால் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திடணும்னு சொல்லலாமா?
0: அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா இன்னொன்று என்னன்னா இப்போ முன்னாடி இருக்கிறத விட இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கூடிருச்சு, விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா மீனவ மக்களும் சரி இப்போ வந்து ஒரு போட்டில் வந்து ஒரு ஷிப்பில் போகிறாங்க அப்படின்னா ஷிப்பில் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, அப்படி போகிறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெளிவாக எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் போகிறோம், அங்கெல்லாம் எப்படி இருக்கும் சூழல், காலநிலை எப்படி இருக்கும், பருவநிலை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை பற்றியான ஒரு புரிந்துணர்தலை வந்து பேசிக்காகவே அவங்களுக்கு தெரிய வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கற்றுட்டு அதே மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுங்கிறது, அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் டூரிங் டிஸ்ட்ரஸ் அட் சி, அதாவது கடலில் பெரிய ஆபத்து சமயங்களில் ஏதாவது ஒரு சூழல் நடக்கும் போது அதில் வந்து அங்கே அதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய இன்னுயரை வந்து எப்படி பாதுகாத்துக்கலாங்கிற வரைக்கும் இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வந்திருக்கனால ஸோ நம்ம அதிலிருந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சேஃபர் சைடாகவே பார்த்துக்கலான்ட்ருக்கு. பட் அதையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் வந்து நடக்க இருக்கிறத வந்து நம்ம வந்து
1: ஒரு மிஸ்டீரியஸா நடக்கிறது
0: நம்ம இருக்கு, அதையும் நம்ம வந்து ஒரு புறந்தள்ளி நம்ம வந்து அப்படி பண்ணிட முடியாது. பட் இருந்தாலும் நம்ம செல்லக்கூடிய கடை பாதைகள் போகக்கூடிய இடங்கள் அது எல்லாத்தையும் ரொம்ப கவனமா இது பண்ணி நம்ம வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி
1: திட்டமிட்டு செய்வது,
0: செயல்படுதல் வந்து
1: உயிர் பாதுகாப்பு சாதனங்களை வைத்து செல்வது நல்லதுன்னு சொல்றாங்க.
0: மிக முக்கியமானதா
1: ரொம்ப மகிழ்ச்சி பேராசிரியர்.

0: அவர்களே, உங்களுடைய கைபேசின நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, துரை வரதராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 94 43 14 91 43. மீண்டும் ஒரு முறை, துரை வரதராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 94 43 14 91 43. மிக்க நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க நேயர்கள்.
2: காக்கும் கவசம், ஜிபிஎஸ் கருவி, அப்புறம் என்னமோ
3: இந்த சாட்டலைட் போன்னு சொல்லுவோமே தமிழ்ல கூட, செயற்கைக்கோள் தொலைபேசி,
2: இதெல்லாம் கடலுக்கு போகும்போதே எடுத்துக்கிட்டு போனா எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் புயல் அடிச்சாலும் மச்சான் ஊடு வந்து சேர்ந்துருவாருன்னு நிம்மதியா இருக்கலாம் போல.
3: அதே அக்கா, ராத்திரி நேரத்துல ஆபத்துல இருந்தா கூட வெளிச்சம் மூலமா உதவி கேட்கிற சாதனங்களும் இப்ப இருக்கு.
2: ஆமா, எல்லாம் தான் இருக்கு. என் மச்சானுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது, கொஞ்சம் கவலையாத்தான்.
3: நம்ம மச்சான் 10 பேருக்கு சமம், தைரியமான மனுஷன்க்கா, பயப்படாதக்கா நீ.
2: ஆமா ஆமா பூங்கொடி, இருந்தாலும் இந்த மனசு வலிக்கத்தான் செய்யுது.
3: புலம்பிக்கிட்டே இருப்படியே.
2: இருந்தாலும் பூங்கொடி, 2 மாசத்துக்கு முன்னாடி 30 நாள் கழிச்சு தானே வீட்டுக்கு வந்தாரு.
3: எப்படியோ வந்து சேர்ந்துட்டாருல்ல.
2: ஆனா எதையும் எடுத்துட்டு போல, வரும்போது சுறா மீனோட வந்தாரு.
3: அப்ப உனக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாக்குறேன். அது ஒரு கனா காலம் மாதிரி. சரி, அது இருக்கட்டும். முத்துலட்சுமி அக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவங்க சொன்ன உயிர் பாதுகாப்பு சாதனங்களை முறையா நாம வாங்க முயற்சி பண்ணுவோம்.
2: ஆமா பூங்கொடி, மானியம் கூட குடுக்கறாங்கல்ல, நம்ம மீனவ குடும்பத்துக்கு எம்புட்டு உதவியா இருக்கும், வாங்கிடலாம். சரி சரி, மணி வேற 8 ஆக போகுது, இப்பயாவது வந்து சாப்பிட.
3: ஆமாக்கா, மீன் குழம்பு வாசனை வேற வந்ததுல இருந்து என் மூக்க தொலைக்குது, ஆளை தூக்குது. அக்கா கை பக்குவமே வேற. சும்மா பேசிக்கிட்டே இருக்காதக்கா, அந்த தட்டை எடுத்துட்டு வந்து சாப்பாட்ட போடுக்கா.
2: தோ உடனே கொண்டு வந்துடுறேன்.
4: அது சரியான நேரத்தில் துணையாகுமே.
3: நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து
1: திருத்துறைப்பூண்டியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய நெல் திருவிழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் அவர்கள்.
2: நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நம்மாழ்வார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு மறைந்த ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா, அவர்கள் மறைந்தாலும் பல முன்னோடி இயற்கை உழவர்களால் ஒன்றிணைக்கப்பட்டு விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெறும் 100 நபர்களை மட்டுமே வைத்து முதல் திருவிழாவை 2006 ஆண்டு நடத்தப்பட்டது. ஆனால் இன்று சுமார் 10,000 மேற்பட்ட உழவர்கள் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். நஞ்சில்லாத ஒரு உணவையும் நோயில்லாத ஒரு தலைமுறையையும் உருவாக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே பாரம்பரிய விருந்துகள் வழங்கப்பட இருக்கிறது. 200 வகையான பாரம்பரிய நெல் கண்காட்சிகள் இடம்பெறுகிறது. 100 மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வர இருக்கிறது. சிறந்த விவசாயிகளுக்கு இயற்கை உழவர்களுக்கு நாம் அங்கீகரிக்கும் விதமாக நம்மாழ்வார் விருது, நெல் ஜெயராமன் விருது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பாரம்பரிய அரிசியில் சமைக்கப்பட்ட உணவுகளும் வழங்கப்பட இருக்கிறது. ஆகையால் இந்த நிகழ்வு நமது அடுத்த தலைமுறைக்கானது. நஞ்சில்லாத ஒரு உணவு கிடைக்க வேண்டும் என்பது நமது அனைவருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாகவும் நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதாகவும் இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு குடும்பமாக கலந்து கொண்டு இந்த விழாவை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பேற்பட்ட அந்த நிகழ்வு நடைபெறும் இடம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ARV திருமண மண்டபத்தில் சனிக்கிழமை ஜூலை 25 தேதி நடைபெற இருக்கிறது. காலை 8 மணிக்கு நிகழ்ச்சி.

0: தொடங்குகிறது. மாலை 6 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும்
3: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 8:00. இனி கேட்கலாம்
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். வினாத்தாள் கசி

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கும் கடுமையான தண்டனைகளை உறுதி செய்வதற்கும் வகை செய்யும் வரைவு மசோதாவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு, மாணாக்கர் போராட்டம் ஆகிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கும். ரயில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் இதுவரை 3000 ரயில் நிலையங்களிலும் 13400 பயணியர் பெட்டிகளிலும் சிசிடிவி கண்காணிப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் இதனை தெரிவித்த அவர், பயணிகள் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு கண்காணிப்பை மேம்படுத்தவும் ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் இந்த கண்காணிப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் கடந்த ஜூன் மாதம் வரை 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இதன் மூலம் கடந்த 12 ஆண்டுகளில் குடிமக்கள் 45,000 கோடி ரூபாய் அளவிற்கு சேமிக்க முடிந்ததாக குறிப்பிட்டார். அண்டை நாடுகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் மக்களவையில் தெரிவித்தார். தீவிரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள், இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் மக்களவையில் தெரிவித்தார். தொலைதூர பகுதிகளில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படுவதும் இளநிலை மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்படுவதும் சுகாதார சேவைகளை மேலும் மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இதுவரை 1033 ஒருங்கிணைந்த சேவை மையங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய மகளிர் நலன் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் மக்களவையில் தெரிவித்துள்ளார். இதில் 985 மையங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக அவர் கூறினார். பொதுமக்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் பணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், அதன் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் சமூக பொருளாதார வேறுபாடின்றி அனைத்து குடும்பங்களுக்கும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிலுவையில் உள்ள வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்தும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் நகர்ப்புற வளர்ச்சி வரும் 2047 ஆண்டிற்குள் 50% எட்டும் என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பொறியாளர்கள் கூட்டமைப்பு சார்பிலான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு பொறியாளர்கள் கட்டிட வடிவமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றார். சீமை கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு தொடர்பான விசாரணையின்போது சீமை கருவேல மரங்களை அகற்ற தேவையான நிதியை மாநில அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 871 மாணாக்கருக்கு நேரடியாக பட்டங்களை வழங்குகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. 120 நாட்களுக்கு சுழற்சி முறையில் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் ஒசூர், சூளகிரி வட்டங்களில் உள்ள 8,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். ஆஸ்திரியாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை ஆஸ்திரியாவின் லூக்கஸ், ஆஸ்திரேலியாவின் மார்க் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அதில் கல்யாண்பூர் இணை துருக்கி இணையை இன்று எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் மார்டினை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டின் 2ஆம் நாளான இன்று நீச்சல் போட்டியில் ஆடவர்

எப்பேற்பட்ட சூழலிலும் நம் மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி இசைக்கு உண்டுங்க. இசையால் வசமாகாத இதயம் எங்குண்டு? இசையோடு அசையும் இதயங்களை இலகுவாக்கும் என்றும் பசுமையான 80s-90s பாடல்களை நேயர் விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246-102-1 என்ற எண்ணில் வழக்கமான நேயர்கள் 3 நாள் இடைவெளி விட்டும் அறிமுக நேயர்கள் 240-102-1 என்ற எண்ணிலும் தொட்டு வரலாம்.

0: இரவின் அமைதிக்கு இனிமை சேர்க்கும் மென்மையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வரும்போதே இப்படியே பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட வரீங்க, பாடலோட ஒலி அளவை குறைச்சி வச்சுட்டு வாங்க. ஆ ஓகே, நல்லது. யார் இங்கிருந்து?
1: வானவில் பண்பலை அனுபவ வகுப்பாளர்களுக்கு இனிய தெரிவு வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க முருகானந்தம் அவர்களே, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: திருமூர்த்தி படத்துல இருந்து செந்தூர் செந்தூர் அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: நன்றி, பாடல் வழங்கிடலாம். இனிப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம். நாடாளுமன்றத்தில் இன்று
1: Ashwani.
0: டெல்லி அஞ்சலா.
1: For review of today's parliament proceedings, read by Saira Mujtaba. First, from the Lok Sabha. Writer is Asim Kamal of PTI. Lok Sabha proceedings were washed out for the fifth

0: இரவு இசை இனிமையில் அடுத்ததாக விருப்பப்பாளர் தெரிவிக்க ஒரு நேயர் வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: மணத்தனூர்ல இருந்து மருதாம்பாள் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: மனிதன் படத்துல முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே,
0: வாணி ஜெயராம் அவர்கள் பாடின பாடல், அப்படிதானே?
1: ஆமா.
0: நன்றிம்மா இணைப்பு வந்ததுக்கு. பாடல்
1: நன்றி.
0: வாங்கிடலாம்.
1: நன்றி நன்றி.

0: அவர்களின் மன் கி பாத். நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். புதிய கருத்துக்களின் உறைவிடமாய், முன்னேற்ற பாதையின் ஊற்றுக்கண்ணாய் மன் கி பாத்.
1: இனிமையான இரவு பொழுதுல நேயர்கள் அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை புதுக்கோட்டையில இருந்து கவிதா பேசுறேங்க சார்.
1: கவிதா அவங்களே, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
2: ராஜா ராஜாவில இருந்து இளையராஜா பாடின பாட்டு மாமரத்து குயிலை பாட்டு வேணும் சார்.
1: மாமரத்து குயிலை, அழகான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, பாடலை கொடுத்துருவோம்.

0: 8:41 ஒரு நிமிஷம் நேர்கள் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள்ல இரவு பொழுது இனிமையாக்கும் இரவு இசை இனிமை 80-90களின் பாடல்களை நேயர் விருப்பப்பாடுகளா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா விருப்பப்பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சரவணன் பேசுறோம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
1: அம்மன் கோயில் கலாச்சாரத்து போறேங்க மேடம்.
0: பாட்டு கொடுத்துடலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க மேடம்.
2: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருக்காங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். இதில் என்ன ஒரு அருமையான விஷயம்னா, பூவை எடுத்து ஒரு மாலை கட்டுற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த விஷயத்தை ஒரு ரம்யமான ஒரு எழுத்துப்பூர்வமாகவும் இசைப்பூர்வமாகவும் கொடுத்து நம்மளை பிரமிக்க வச்சுருக்காங்க இசையமைப்பாளரும் எழுத்தாளரும். அந்த வகையில் அருமையான பாடல்களை கேட்டு நாங்களும் மகிழ்ந்து நேயர்களும் மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: இனிய இரவு. வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேல மாங்காவனம், தேவேந்திரன் டைலர் பேசுறேன் ஐயா.
0: மிக்க மகிழ்ச்சி.
1: பழமொழி சார் தாங்களா?
0: ஆமா ஆமா
1: ஆமா, நான் அப்பதான் உங்ககிட்ட முதல் முறையா பேசுறேன்.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட.
1: குரலை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் நான். இப்பதான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். குரலை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அதான் உங்ககிட்ட முதல் முறையா பேசுறேன். வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றிங்க ஐயா. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பூவிலங்கு படத்துல இருந்து முரளி சார் நடிச்சிருப்பாரு. அதுல இயேசுவாசும் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு காமன்.
0: சரிங்க, நன்றி நன்றி. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கோண்டாகுத்தி மீசப்பண்ணி பேசுறேன் சார்.
0: ஐயா வணக்கம். என்ன
1: சார்
0: திரைப்படம்?
1: வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நிலையத்துல நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்? நான் 25 நாளாவது பேசி.
0: அப்படிங்களா, நீங்க
1: ஆமா
0: வழக்கமான
1: சார்,
0: நேயர். மீண்டும் வழக்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: சார் மண் வாசனை இல்லைன்னா மண்ணுக்கேத்த பொண்ணுல ஒரு படம் பாட்டு ஒன்று போடுங்க சார், நல்லா இருக்கும்.
0: சரி, அருமையான பாடலை கொடுத்துடலாம்.
1: சரி சார்,
0: நன்றி.

0: கிட்டத்தட்ட இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு செய்யக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துமா?
1: சுப்புலட்சுமி குப்பத்துப்பட்டுல இருந்து.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பெரிய வீட்டு பணக்காரன் இருந்து பல்லாக்கு சீரையில அந்த பாடல் கொடுங்க.
0: நன்றி, மைனிப்புல வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம். கேட்கவிருக்கும் இந்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் நன்றி.

0: for tomorrow in parts of Gujarat, Konkan, Goa, Madhya Maharashtra, Odisha and Rajasthan. Parts of northern states, northeast India, coastal Karnataka, Gangetic, West Bengal and south interior Karnataka are also expected to receive moderate to heavy rainfall tomorrow. Thunderstorms and lightning conditions are expected in the rest of India. In Himachal Pradesh, 13 people were killed after a vehicle they were travelling in was crushed by a massive boulder that fell from a hillside near Kadunala on the Udaipur Killer Road in Himachal Pradesh's tribal district of Lahaul Spiti this afternoon. Deputy Commissioner and Chairperson of the District Disaster Management Authority, Lahaul Spiti, Kiran Bhadana said the process of identifying the deceased is currently underway and detailed information will be shared only after official confirmation. President Draupadi Murmu and Vice President C.P. Radhakrishnan have expressed grief over the tragic incident. Union Minister Ravneet Singh has resigned from the ministry. President Draupadi Murmu has accepted his resignation with immediate effect. He was serving as Minister of State for Railways and Food Processing Industries. Benchmark domestic equity indices pared their initial losses and ended 0.43% down today. A report.
1: Sensex dropped by 332 points to end at 76,060, while Nifty slipped 102 points to close at 23,767. In the broader market on the National Stock Exchange, the Mid-Cap 100 Index lost 0.1% and the Small-Cap 100 Index fell by 0.3%. In the foreign exchange market today, the rupee ended nearly flat at 96 rupees and 56 paise against the US dollar. With Ayushi's report, Arjun Chaudhary for Akashvani News.
0: Global crude oil prices retreated today after surging earlier in the session. Brent crude was trading 3.1% down at $97.58 per barrel in intraday trade. On to sports. In shooting, India's Sayam won the silver medal in the women's 10-meter air pistol event at the ISSF World Cup in Hangzhou, China, opening the country's medal account at the tournament. The 22-year-old shooter scored 243.4 in the final to secure a podium finish against a strong international field. And in the Commonwealth Games in Glasgow, India's Srihari Natraj has advanced to the men's 50-meter backstroke semi-finals on the second day. Natraj clocked 25.52 seconds in the heats to qualify 14th among the 16 semi-finalists. The semi-finals will be held tonight. The world-famous Bahuda Yatra of Lord Jagannath, Lord Balbhadra and Devi Subhadra was celebrated with immense spiritual fervour in the holy city of Puri in Odisha today. Millions of devotees witnessed the sacred return journey of the sibling deities from the Sri Gundicha Temple to the Sri Jagannath Temple amid elaborate security arrangements. And now, before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves draft bill to set up fast-track courts and stricter punishment in cases of paper leaks and exam malpractices. National Testing Agency terminates 47 officials. Union Ministers J.P. Nadda and Dr. Jitendra Singh meet CJP delegation in New Delhi. Cabinet Committee on Economic Affairs approves new rail lines in Karnataka, Andhra Pradesh and new chemical park scheme to boost industrial growth. Heavy rains continue to lash several parts of Gujarat affecting normal life. And in ISSF Shooting World Cup, Sanyam wins silver medal in women's 10-meter air pistol event in China. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் அண்ணா பல்கலைக்கழக இதழியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
6: நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இதழியல் துறைய வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதழியல் துறைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜெண்டர் வித்தியாசம் இல்லாம இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய கருத்து என்ன சார்?
5: முதல்லாம் வந்து ஆண்கள் தான் பத்திரிகை துறையில அதிக பேர் இருப்பாங்க. நீங்க ஆண்களோட பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதிகமா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பத்திரிகை துறையில.
6: அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து இந்த துறையில ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க சார்?
5: ஒன்னு என்னன்னா வந்து வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கும் ஓப்பன் அப் ஆயிருக்கு.

0: மற்றபடி விமன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நிறைய படிக்கிறாங்க, பொது அறிவு நிறைய படிக்கிறாங்க. பத்திரிகை துறையில் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவங்களும் நிறைய படிக்கிறவங்களும் தான் அதில் வந்து சிறந்து வழங்க முடியும். அதில் வந்து விமன் ஆர் பெட்டர் இன் டூயிங் இட்.
1: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது ஆழ்ந்த சிந்தனையோட படிக்கிறவங்களுக்கு இதுல வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. அப்படி பாக்குற பட்சத்துல மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு?
0: மேல் படிப்புக்கு இங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப எம்ஏ கம்யூனிகேஷன், எம்எஸ்சி மல்டிமீடியா, எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். பத்திரிகைகள் வந்து சமுதாயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துரு. அந்த தாக்கம் எப்படி ஏற்படுத்துன்னு உள்ளதை ஆராய்ச்சி செய்யறதுக்கும் இந்த மேல் படிப்புல நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. என்னன்னா இதுல ஆய்வு படிப்புகள் முதற்கொண்டு வந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இத பத்தின ஒரு புரிதல் வந்து இல்லாம கூட இருந்திருக்கும். இதுல வந்து நம்ம வந்து ஆய்வு படிப்புகள் மேற்கொள்ளலாம்னு கூட இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதழியல் துறையில வந்து எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கு? மாணவர்கள் வந்து இந்த துறையை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
0: ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து பிரஸ் தான், பிரிண்ட் மீடியா தான் பிரைமசி ஆட்டு இருந்தது. இப்போ அது வந்து பிரைமசின்னு சொல்ல முடியாது. இப்போ டெலிவிஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்ஸ் வந்திருக்கு, சோசியல் மீடியா நிறைய பிரபலமாக வந்திருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கன்வர்ஜன்ஸ் ஆஃப் மீடியா அதே மாதிரி தான் இது பண்ணுறாங்க. டெலிவிஷன் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா கூட அவங்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டலில் தான் செய்தி ஏற்றி தான் பிறகு டெலிவிஷனில் வருது. அதனால் இப்போ வந்து பிரைமசி வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு போய் பலதும் இப்ப வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதோட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் அதிகமா போகுது. இந்த மாறிய சூழ்நிலையிலையும் பத்திரிகையாளன் வந்து மாறி மாறி போனாலும் அந்த ஜேர்னலிசத்துக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுல உள்ள புகுத்தி பேசிக்கலி ஜேர்னலிசம் என்னன்னா சமுதாயத்தில் உள்ள செய்தியை வந்து சென்றடைய செய்யறது, அது ஒரு சமுதாய மாற்றத்துக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறது. அந்த ஆஸ்பெக்ட இது எதுல இருந்தாலும் பண்ணலாம்.
1: நிச்சயமா சார், இதுல ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, ஒரு பத்திரிகையாளர் வந்து எந்த சூழல்லையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலை வந்து புரிய முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட பாக்குறோம். இன்னொன்னு, டிஜிட்டல் அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது டெக்னாலஜி வந்து நல்லா வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு, அதை வந்து இந்த துறையில வந்து சிறப்பா பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது. நீங்க குறிப்பிட்டீங்க, இப்போ யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பாக்குறோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து பாக்குறோம். எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்கு?
0: இப்ப யூடியூபர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்துட்டு அவங்க ஆண்டர்பிரினராட்டு தனிப்பட்ட முறையில யூடியூப்ல வந்து அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா வந்து நீங்க முந்தி அந்த படிக்கிற பத்திரிகை நியூஸ் பேப்பர் படிக்கிற குறைஞ்சிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியாவை பார்த்தே செய்திகளை வந்து அறிஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. சில நேரம் அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் இல்லாட்டி சோசியல் மீடியா மட்டுமே பார்த்து வந்து செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சில நேரம் அது வந்து முழுமையான செய்தியா வராது,
1: சரியான செய்தியா சேராதுன்றீங்களா?
0: சேராது. இப்ப பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்க்கு என்னதுன்னா அவங்க நல்லா வந்து அதை வந்து விளக்கி எழுதும் போது கான்டெக்ஸ்டையும் உள்ளுக்கு கொண்டு வருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையில அந்த செய்தி வந்து வந்திருக்கு, அது என்ன சூழ்நிலையில அது வந்து எப்படி அதை விமர்சனம் பண்ணி அது ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துவாங்க. அது ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க சோசியல் மீடியால வந்து அந்த பேக்ரவுண்டே தெரியாம புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால மக்கள் வந்து சோசியல் மீடியா பாக்குறது நல்லதுதான், ஷார்ட் ஆட்டா அந்த மெசேஜ் ரீச் ஆகுறதும் நல்லதுதான், அது செய்தி கொடுக்கறவங்களுக்கு நல்லதுதான், செய்தி பெறவங்களுக்கு நல்லதுதான். ஆனா அவங்க வந்து கொஞ்சம் சமுதாயத்தை பத்தி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும்னா நியூஸ் பேப்பர்ஸையும் படிக்கணும், மற்றபடி இவன் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நிறுவனத்து செய்திகளையும் படிக்கணும். அது கொஞ்சம் ஆழ்ந்த புரிந்தல் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறது வந்து அதிகமா இருக்கும்.
1: நிச்சயமா சார், அதாவது நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை வந்து மக்கள் வந்து பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க. இப்ப நியூஸ் பேப்பர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. இப்ப காலகட்டத்தில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டிஜிட்டல் தளம் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கா? இப்ப இ பேப்பர்ஸ் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கா சார்?
0: ஒன்னு என்னன்னா வந்து வெளிநாடுகள்ல வந்து நிறைய பேப்பர்ஸ் க்ளோஸே ஆயிருக்கு, ஆனா இந்தியாவில வந்து அப்படி க்ளோஸ் ஆகாது. ஏன்னா வந்து கொஞ்சம் எளிமையான ரீஜனல் லாங்குவேஜில் படிக்கிறவங்க, அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நல்ல மொழி நடையில எழுதப்பட்டதில் படிக்கிறவங்க, அதுக்கடுத்து ஆங்கில பத்திரிகையில படிக்கிறவங்க, இப்படி வந்துட்டே இருக்கு. மத்த இ பேப்பர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. மற்றபடி இப்ப மல்டிபிள் சிட்டி ஆப் சேனல்ஸ் வந்துருக்கு, ஒரே நியூஸ் பேப்பர் தான் இருக்குன்னு இல்ல, செய்திகள் தர்ற பல நிறுவனங்கள் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு சோர்ஸ்ல வந்து மக்கள் செய்தியை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது எதுவுமே படிக்காம இருக்கிற பீப்புளை தான் நம்ம குறை சொல்லணும்.

0: மற்றபடி செய்தி போய் சேர்ந்துட்டுதான் இருக்கு, சேர்ந்து ஆழ்ந்த சிந்தனையும் போய் சேர்ந்துட்டு இருக்கு. மல்டிபிள் சிட்டி ஆஃப் மீடியா வந்து கண்டிப்பா வந்து எஃபெக்டிவா இருக்கு.
1: நிச்சயமா சார், இப்ப ஊடகங்களுடைய வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப வானொலி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சியில வந்து செய்திகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, நிகழ்ச்சிகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமானதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறையோட முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமா இருக்கு சார்?
0: நீங்க மீடியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த பிறகும் மாறிட்டே இருக்கும். அந்த மாறுறதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன் ஏஆர் பாத்தீங்கன்னா முந்தைய வந்து சோசியல் மீடியால அப்டேட் பண்ண மாட்டாங்க, இப்ப அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கணும். சில நேரம் வந்து மக்கள் வந்து குறுகிய காலத்துல ஒரு செய்தியை சென்றடைறதுக்கு விரும்புறாங்கன்னா அதே மாதிரியும் நம்ம செய்தியை கொடுக்கணும். நம்ம ரொம்ப வளர்த்தி செய்தியை கொடுத்தா மக்கள் புரிய மாட்டாங்க, அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காதுன்னு நினைச்சோம்னா வந்து ஷார்ட் ஆட் கொடுக்கறதுக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு எலாபரேஷன் தேவைப்படுறவங்களும் எலாபரேஷனும் கொடுக்கறது பண்ணணும். கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் சொன்னேன், அதே இது இன்னொரு வகையில் மல்டிலிங்குவல் ஜேர்னலிசம் சொல்றாங்க. பல தரப்பட்ட மீடியா ஒரே ஜேர்னலிஸ்ட் வந்து பல மொழிகள்லயே மாத்தி எழுதுறதும் இருக்குது. இப்ப வந்து பெரிய நியூஸ் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஷார்ட் ஆட் வந்து ஒரு செய்தியை கொடுப்பாங்க சின்ன சோசியல் மீடியாவுக்கு, அதே எலாபரேட் ஆட் அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஹியூல் பி கிவிங் த நியூஸ் ஃபார் வெப்சைட், அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ரேடியோவுக்கு ஒரு சின்ன கியூபிக்கல்ல இருந்து ரேடியோவுக்கு வந்து ஒரு ஆடியோ கொடுப்பாங்க, இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல போய் இருந்துட்டு கேமரா முன்னாடி அவங்க ஒரு டெலிவிஷனும் கொடுப்பாங்க. இது மாதிரி மல்டி சைடட் ஆட் கொடுக்கறதுக்கு உண்டு, இன்னும் யூடியூப்ல தனியா போடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மல்டி ஸ்கில்ட் ஆட் இருக்கணும். பலருக்கும் பல மாதிரி மீடியா அட்ராக்ட் ஆகும். ஒரே ஆளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் தான் பிடிக்கும்னு இல்ல, இன்னொருத்தருக்கு வந்து டெலிவிஷன் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் பிடிக்கலாம். எல்லாருக்கும் கேட்டர் பண்ற மாதிரி நம்ம நியூஸ் ஒவ்வொரு நியூஸ் ஆர்கனைசேஷன் அதுக்கேத்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல செய்தி நிறுவனங்கள் மல்டி சைடரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சிறந்த ஆங்கில பத்திரிகைகளை வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டா நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த ஒரு லாயல்ட்டி இருக்கவங்களும் அந்த வீடியோவையும் பார்த்து நம்ம கூட இருக்கணும், அவங்களுக்கு அது வழியாகவும் எஃபெக்டிவா இருக்கு. ஒருத்தருக்கு சில நேரம் பிரிண்ட் மீடியால அந்த புரிதல் அதிகமா இல்லாம அல்ல ஒரு நாட்டம் அதிகமா இருக்கோ இல்லாம விஷுவல் மீடியால இருக்கலாம். அதுக்காக நம்ம செய்தி கொடுக்கறவங்களும் பல தரப்பட்ட முதல் செய்தி கொடுக்கணும். மற்றபடி காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கிறது நல்லது.
1: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு, ஒரு ஜேர்னலிஸ்ட் மல்டி ஸ்கில்டா இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்னு, மீடியா அப்படின்னு சொல்லும் போது அதுலயே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இவங்களுடைய சாய்ஸ் எதுவா இருந்தாலும் செய்தி கரெக்டா அவங்கள போய் சேரணும் அப்படின்றதுதான் செய்தி நிறுவனங்களுடைய இந்த தொலைக்காட்சிகளுடைய ஒரு எண்ணமா இருக்கும். அப்ப அந்த வகையில வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜேர்னலிசம் படிக்க போறேன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணணும் சார்?
0: இன்னைக்கு வந்து மீடியாவை வந்து ஆழமா வந்து படிக்கிறவங்க, நியூஸ் பேப்பரை படிக்கிறவங்க பெரும்பாலான ஒரு சொசைட்டி நல்லபடியா இருக்கணும், ஒரு சொசைட்டியில ஒரு மாற்றம் ஏற்படணும், நல்லதொரு சொசைட்டியை வந்து சமுதாயத்தை உருவாக்கணும்னு அந்த எண்ணத்தோட தான் மக்கள் இருக்கவங்க தான் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகணும்னாலும் மொழியில நாட்டம் இருக்குன்னு உலகா மட்டும் நீங்க ஜேர்னலிஸ்ட் ஆனீங்கன்னா சக்சீட் ஆக முடியாது. உங்களுக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் ஆகிறவங்களுக்கும் ஒரு சமுதாய நாட்டம் இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடிய அதுல அக்கறை செலுத்துறவங்களா இருக்கணும். ஒரு சமுதாயத்துல ஒரு பிரச்சனைகளை தீர்வு காண்றதும் அந்த சமுதாயத்துல ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை ஆழ்ந்து ஆராயுதலும் அதுக்காக தான் இந்த ஜேர்னலிசம் ஏற்படுத்துறது. மக்கள் வந்து ஜேர்னலிசத்துல நாட்டமா அது விரும்பி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறாங்க. இந்த ஒரு செய்தி நிறுவனத்திலையும் அவங்க நாட்டம் கொள்றாங்கன்னா வந்து சமுதாயத்தை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்.
1: நிச்சயமா சார், அதாவது பொதுநல நோக்கம் இருக்கணும், அதே அளவுக்கு பொது அறிவும் இருந்துக்கணும் நமக்கு. அதை வந்து எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும், இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த படிப்புக்கு வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன படிப்புகள் இருக்கு சார் ஒரு மாணவன் வந்து நான் ஜேர்னலிசம் படிக்க போறேன்னா? இப்ப நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, மீடியா துறையில மட்டுமே என்னென்ன படிப்புகள் வந்து இருக்கு சார்?
0: தொடக்கத்துல பிஏ ஜேர்னலிசம் எம்ஏ ஜேர்னலிசம் அப்படி வந்தது, பிராட் பேஸ் பண்ணி எம்ஏ பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்தது, விஷுவல் மீடியா வந்ததுமோ விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த டர்ன் ஆஃப் த செஞ்சுரி பாத்தீங்கன்னா ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் டெலிவிஷன் சேனல்ஸ் வரும்போது விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கு அடுத்தபடியா எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒரு டிகிரி, அது ரெண்டுமே ஏறக்குறைய தொடர்பு உள்ளதுதான். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மல்டி மீடியா, கிராபிக்ஸ் அனிமேஷன் இதெல்லாம் வந்து மீடியால வந்த பிறகு பிஎஸ்சி எம்எஸ்சி மல்டிமீடியான்னு அந்த டிகிரிஸும் வந்திருக்கு. இன்னும் விரிவடைஞ்ச பிறகு விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் கிராபிக் டிசைன் கேம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிகிரிஸும்

0: இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஸ்பெஷலைசேஷனா நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமா ஒரு ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுலயுமே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க. இப்போ கேம்ல தான் நாட்டம் இருக்குன்னா அந்த கேம்ல மட்டுமே படிக்கலாம், அல்ல வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நாட்டம் இருக்குன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்பெஷலைஸ்டா படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பல மாதிரி டைவர்சிபிகேஷன் ஆயிட்டு இருக்கு. பல பல்கலைக்கழகங்கள் பல காலேஜஸ்ல இந்த டைவர்சிபிகேஷன் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்குது. முக்கியமா சொல்லணும்னா ஜேர்னலிசம், அதுக்கடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து இந்த மல்டிமீடியான்னு உள்ளது கவர்மெண்ட் கல்லூரிகள்லயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: நிச்சயமா சார். இப்ப மல்டிமீடியா விஸ்காம் பத்தி சொன்னீங்க, மீடியா மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்டடிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த துறையில வந்து இந்த படிப்புகள்ல வந்து ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்?
0: ஆமா, இப்போ நீங்க மீடியா மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க, எம்பிஏ உள்ளது வந்து காமன் எம்பிஏ இருக்கு, ரிசோர்ஸ், டூரிசம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். மீடியாக்குன்னு வேணும்னா அந்த மீடியா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுட்டு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படிக்கலாம். ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா வந்து ஒரு எம்பிஏல வந்து 50% ஆர் 60% ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் காமனா வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 40% ஆர் 50% வந்து அந்தந்த துறைக்கு உள்ளதை நடத்துறாங்க. இப்போ வந்து மீடியா பத்தியும் ஆழ்ந்த கருத்துடையா தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படிச்சா தே கேன் பி வெரி குட் மேனேஜர்ஸ். அதனால மீடியா மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு டிகிரியா இருக்கு. சில நேரம் வந்து மீடியால வந்து ஒரு ஹை பேட் ஜாப் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது, மிகுந்த வரவேற்பு அளிக்குது.
1: நிச்சயமா சார். இப்போ சினிமா துறையில அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எடிட்டிங் இந்த மாதிரி இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஸ்காம் படிக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய அதுல ஆர்வம் காட்டுறாங்களா சார்?
0: ஆமா கண்டிப்பா, விஸ்காம் இந்த மாதிரி டிகிரிஸ்ல வந்து அவங்க வந்து ஸ்டோரி டெல்லிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து பிலிம் எடிட்டிங்லயும் ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்போ பிலிம் எடிட்டிங்னு பாத்தீங்கன்னா பிலிம்னு பார்த்தா அதுல வந்து ஈவன் கேமரா ஹேண்ட்லிங் முதற்கொண்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதற்கொண்டு ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ், என்எல்இ நான் லீனியர் எடிட்டிங், இந்த எல்லாத்துக்குமே போலாம். இது எதுல போனாலும் சக்சீட் ஆகலாம். நீங்க வந்து டைரக்ஷன் வந்து மெயின் உள்ள டாப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்டர் அடுத்து டைரக்ஷன் ஆக்டர், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த எடிட்டிங் இது பண்றவங்க வந்து டைரக்டருக்கு அடுத்தபடியா அந்த ஸ்டோரிய ஷேப் கொடுக்கறவங்க அவங்க தான் கொடுக்கறாங்க. நீங்க டைரக்டர் வந்து நம்ம டைரக்டர் தான் ஸ்டோரிய ஷேப் கொடுக்கறாருன்னு நினைச்சோம். நிறைய ரஷ்யஸ் வந்திருக்கும் போது எது எந்த ரஷ்யஸ் எப்படி போட்டு ஒரு மீனிங் டு த பிலிம் கொண்டு வர்றது வந்து எடிட்டர் தான் கொண்டு வர்றாரு. சம்டைம்ஸ் ஹி டேக்ஸ் அன் அப்பர் ஹேண்ட். அவர் நல்ல திறமையான எடிட்டர்னா அவர் சொல்றத டைரக்டர் அப்படியே கேக்குற மாதிரி இருக்கு. சில டைரக்டர்ஸ் வந்து அந்த எடிட்டராலதான் இவ்வளவு பிலிம் நல்லா வந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அதனால சம் பீப்புள் என்ஜாய் எடிட்டிங், எடிட்டிங்கே எனக்கு பெரிய இது, எடிட்டர் தான் எடிட்டிங் தான் எனக்கு வந்து இட்ஸ் மெயின் திங்னு அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதுல நல்ல ஒரு திறமையா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள எடிட்டர் இருந்தனா நல்ல ஒரு லிவிங்கையும் இது பண்ணலாம், நல்ல சேலரியும் வரும், நல்ல ரெஸ்பெக்டும் இருக்கும்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கு
5: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் இசை பேச

தொடங்குகிறது. பாடல் கேட்கும்போது சில நேரம் மனது கவலைகளை மறந்து போகிறது. சில நேரங்களில் அமைதியாக இருக்கிற மனதை கூட இந்த பாடல்கள் கேட்கும்பொழுது மனம் படும் பாடு இருக்கே. தொட்டால் சிணுங்கி கூட தொட்டால்தான் சிணுங்கும், ஆனால் கண்களுக்கே தெரியாத இசை நம் செவிகளில் விழும்போது இந்த மனம் எப்படித்தான் சிணுங்குகிறதோ, ஆச்சரியம்தான். இந்த ஆச்சரியத்தோடு உங்களை வரவேற்பது இனியராகும்.

நேரம் 9:36. பூவினுடைய குணம் வாசத்தை வெளிப்படுத்துவது, மனதினுடைய குணம் அன்பை வெளிப்படுத்துவது. ஆனால் இந்த இரண்டுமே தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தால் என்ன ஆகும்? எல்லாமே இங்கு வெறுமைதான். நேயர்கள் இணைந்திருப்பது இனியராகும் நிகழ்ச்சியில்.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வானொலி நாடக விழா 2026 ஒளிபரப்பாக இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 இரவு 8:30 மணிக்கு முதன்மை அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பன்மலை வரிசை 102.1 MHz-லும் கே ஜெயராமன் அவர்கள் எழுதிய தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம் ஒளிபரப்பாக இருக்கிறது. அமைப்பு என் ஜெயலட்சுமி, அமைப்பு என் விஜயலட்சுமி, எஸ் ஜான்சன்.

நேரம் 9:47. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். குழந்தைகள் சுவற்றில் கிறுக்குவதைப் போல மனதில் எத்தனை கிறுக்கல்கள்! சில கிறுக்கல்கள் ரொம்ப அழகானது, சில கிறுக்கல்கள் அர்த்தமற்றது, சில கிறுக்கல்களுக்கு பெயரே இல்லை, ஏனென்றால் அது கிறுக்கல்கள் மட்டுமே. ஆனால் எவ்வளவு கிறுக்கினாலும் கிறுக்கிய குழந்தை அழகுதான். அதே போல தான் நம் மனமும், இத்தனை கிறுக்கல்களும் இல்லை என்றால் நம் மனது வெறுமை மட்டுமே.

நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். உறவுகள் உருவாகுவது உரையாடல்களால் தான், உறவுகள் இருப்பதால் தான் வாழ்க்கையே அழகாகிறது. வாழ்க்கை வாழ எப்படி கற்றுக்கொள்வது? வாழ்க்கையை கற்றுக்கொள்ள பள்ளிக்கூடம் தேவையில்லை, கல்லூரிகள் தேவையில்லை. பின் எப்படித்தான் நான் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வது? எளிமையான ஒரே பதில்தான், வாழ்ந்து பார்.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்களை வர இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரங்கிசையில் இன்று காமகோடி பாய் அவர்களின் ஜலதரங்கம்.

நேரம் 10:11. அரங்கிசையில் அடுத்ததாக ஜாமஜவரகமன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஹிந்தோளம் ராகம் ஆதி தாளம்.

நேயர்கள் இணைந்திருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நின்னருள் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் காமவர்த்தனி ராகம் ரூபக தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த இசையாக நீயே பாராமுகம் என

நிகழ்ச்சியில் அடுத்ததாக காலஹரண என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை சுத்த சாவேரி ராகம் ரூபக தாளம்.

நிறைவு பெற்றது அரங்கிசை. அரங்கிசை நிகழ்ச்சியில் காமகோடிபாய் அவர்களின் ஜலதரங்கம் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் என்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.